நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 27 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17 தேதி புதன்கிழமை. இனி கனடா ராகத்தில் மங்கள இசை.

0: கனடா ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறள் அமுதம் வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது குறட்பா.

மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் பொய்த்து விடுமானால் கடல் சூழ்ந்த பரந்த இவ்வுலகத்தில் பசி தோன்றி உயிர்களையெல்லாம் வருத்தும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க அம்சப்பிரியா அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் பேராசிரியர் க காசி மாரியப்பன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மணிக்கு மனம் விரும்பும்

0: புத்தம் புது பாடல்களோடு இது ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா? 10:00 உற்சாக மூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். காதலன் காதலுக்கு மரியாதை திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. நண்பகல் 12:10 மங்கைய உலகம். இதில் இன்று நிலாச்சோறு என்ற தலைப்பில் தோழிகள் உரையாடலாம். 1:00 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். முருங்கையில் மதிப்பு கூட்டுதல். தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் வி சந்திரசேகர் அவர்களோடு நேர்முகம். 2:30 கிராம சமுதாயம். சுவாசத்தில் அமைதி வாழ்வில் மகிழ்ச்சி. யோகா ஆசிரியர் எம் யுவராணி அவர்களோடு நேர்முகம். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா வழங்குகிறார் யோகா ஆசிரியர் எம் சாயிரா பானு அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். கிரிக்கெட் வர்ணனைக்கு இடையே இன்று இரவு 7:10 தேனி மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள். திருச்சி சாரதாசின் உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம் தொடரில் அகற்றுவோம் ஆகாய தாமரையை கிரீன் நீடா மு ராஜவேலு அவர்களோடு ஒரு சந்திப்பு. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 செய்தி சுடர். இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜூனாகர் எஸ் குமாரவேல் அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 9:00 அரங்கிசை திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. 10:45 உற்சாகம் உச்சம் வகுப்பறை தாண்டிய வேலை வாய்ப்பு பயணம் தொழில் முனைவர் வி கௌசிக் அவர்களோடு நேர்முகம். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் பிரபஞ்ச முக்கிய பிராணா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இனி வருவது
1: நேரம் காலை 6:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவிக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தாா்.

0: தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும் நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை. இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேல

கிடவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு.

0: மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறுவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே, இந்த பாதை மட்டுமல்ல இன்னொரு பாதையும் இருக்கிறது, நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால் இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும், ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில் நாம் எதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளிவிளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரையேனும் குறைகூறி கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள், எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல், சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைபிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல், இந்த 10 முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
1: இனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

அதிகாலை எழுந்து ஆண்டவனை நினைத்து இனிய புன்னகையுடனும் ஈகை எண்ணத்துடனும் அனைத்தும் வெற்றியாக இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் சோபனா பாடியது.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்தராக நேர்களே, திருச்சி உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவில் வசந்த உற்சவத்தில் இன்று மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு. மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல், சூர்ணாபிஷேகம், தீர்த்த கோஷ்டி, 8:30 மூலஸ்தானம் சேருதல். அரியலூர் மாவட்டம் வீரபோகம் ஸ்ரீ ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:30 இரண்டாம் காலையாக பூஜை, முற்பகல் 11:30 பூர்ணாகுதி தீப ஆராதனை, மாலை 5 மணிக்கு 3 காலையாக பூஜை ஆரம்பம், 9:00 பூர்ணாகுதி விசேஷ தீப ஆராதனை நடைபெறும். ஆனந்தராகத்தின் நிறைவாக MS விஸ்வநாதன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் மூன்றாம் நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். சென்ற 14ஆம் தேதி நடைபெற்ற தென்னிந்திய பழங்கள் திருவிழா உணவுக்காடு வளர்ப்பு கருத்தரங்கின் வானொலி தொகுப்பு. திருச்சிராப்பள்ளி SRM அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் காவிரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக சென்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவுக்காடு வளர்ப்பு குறித்த மாபெரும் கருத்தரங்கம் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்தோடு கருத்தரங்கு விழா இனிதே தொடங்கியது. விழாவில் திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர், முதன்மை விஞ்ஞானிகள், வேளாண் துறை பேராசிரியர்கள், அலுவலர்கள், முன்னோடி இயற்கை விவசாயிகள், மாணவ மாணவிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர்.

0: விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்று பேசினார் காவிரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்கள். அவர் தம் வரவேற்புரையில்,
1: சமூக நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வனசிங்கிற ஒரு பேர்ல ஒரு திட்டம் ஆரம்பிச்சு மரம் நட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2000 முறையா வந்து ப்ராஜெக்ட் கிரீன்ஹேன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு திட்டம் துவங்கி தமிழ்நாட்டில் ஒரு 10% வந்து காடுகளை மேம்படுத்தணும் சொல்லிட்டு பசுமை கரங்கள் திட்டத்தை ஏற்படுத்தணும். அந்த திட்டம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. 2006 இந்த திட்டத்தை வந்து ஒரே நாளில் 8.36 லட்சம் மரங்களை நட்டு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணோம். அன்னைக்கு அதுதான் கின்னஸ் ரெக்கார்டு. அதனால மக்கள் மனங்கள மரம்ங்கிற விதையை விதைச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2017 நதிகளை மீட்போம் பாரதம் ஒதுக்கினாங்க. ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. காவேரி கூக்குரல் எதுக்காகனா, காவேரி வடிநில பகுதியில் கிட்டத்தட்ட 87% மரப்பொருள் 50 வருஷத்துக்கு என்ன இருந்துச்சோ அது இப்போ இல்லை. அதை மீட்டெடுத்து காவேரியை ஜீவனதியை ஓட வைக்கிறது நோக்கம். நான் ஒரு டெல்டா கடைமடை விவசாயி, காவேரியோட விவசாயி. எங்கள் ஊரில் எங்கள் அப்பா காலத்தில் 3 போகம் விவசாயம் பண்ணோம். இன்றைக்கி 1 போகம் விவசாயம் கிடையாது. எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. கடந்த 10 வருஷத்தில் 3 தரம் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். பாக்கி 7 வருஷம் நிவாரணம் தான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து வறட்சி நிவாரணம் இருக்கும் அல்லது வெள்ள நிவாரணம் இருக்கும். இதுதான் தமிழகத்தில் கடைக்கோடி விவசாயிகளோட நிலைமையாக இருக்குது. இது இப்போ இதை மீட்டெடுக்கணும்னா காவேரி வடிநில பகுதிகளில் மரம் நட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நீர் ஆதாரத்தை பெருக்க முடியும். இந்த மரம் சார்ந்த விவசாயம் மட்டும்தான் மக்களையும் மண்ணையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றின ஒரு அற்புதமான திட்டம். இதை எல்லாத்துக்கும் நீங்கள் வரவேற்புடைய விவசாயிகளுக்கும் எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றியை சொல்லி உங்களை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: அடுத்து திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் முனைவர் ஆர் செல்வராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி பேசும்போது,
2: மண் வளம் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. மண் வளத்தை பெருக்க வேண்டும். இன்னும் ஒரு 60 வருடங்கள் கழித்து நமது மண்ணுடைய வளம் குறைந்து ஒண்ணுமே சாகுபடி செய்ய தகுந்ததாக இருக்காது. இது உண்மையான விஷயம். 1960-70 ஒரு கிலோ யூரியா போட்டால் 30 கிலோ கோதுமை அதிகமான மகசூல் கிடைச்சுதான். இப்போ அதே ஒரு கிலோ யூரியா போட்டால் 5 கிலோ கோதுமை தான் மகசூல் கிடைக்குது. இதுக்கு என்னென்ன அதிகமான உரங்கள் நமது மண்ணில் இட்டு இட்டு அப்போ இதாகிடுச்சு. இப்போ மொத்தமாக வந்து மண் வளம் குன்றிய போனதற்கான காரணம் வந்து அதிகமான உரங்களை வந்து நாம் இட்டு கெடுத்துட்டோம். இன்னொன்னு சொல்ல போனா அங்கக கரிம பொருள், அதாவது ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா நீங்க எந்த அளவுக்கு உரங்கள் போட்டாலும் அதுல மகசூல் பெருகாது. இன்னும் பாத்தீங்கன்னா மரங்கள், நீங்க ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி நமது நாடு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இயற்கையில அதிகமான மரங்கள் இருந்தது. காடு வளர்ப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காடு வளர்ப்பு அப்படிங்கறதுல வந்து உணவு காடு வளர்ப்பு ஒன்னும் கிடையாது. எல்லாமே தெரியும், வாழை செடி தான், மரம் கிடையாது. தென்னை மரத்தை வந்து கல்ப விருட்சா அப்படிம்பாங்க, வாழை மரத்தை வந்து கல்ப தரு அப்படிம்பாங்க, பிளான்ட் ஆஃப் விர்ச்சுஸ். வாழை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆராய்ச்சி மையத்துல வந்து 500க்கும் மேற்பட்ட வகைகள் வந்து நாங்க பாதுகாத்துட்டு வரோம். 500க்கும் மேற்பட்ட, இது ஆசியாவிலேயே வந்து மிகப்பெரிய மரபணு வங்கி, ஃபீல்டு ஜீன் பேங்க் வந்து நாங்க வச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து எப்படி நாம ஒரு பல மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க, பல உணவு காடு வளர்ப்புல இந்த வாழை மரங்களை நடலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழும். அந்த வகையில வந்து பழனி மலையில விருப்பாட்சி சிறுமலையில சிறுமலை வாழைப்பழம் வந்து சாகுபடி செய்யறாங்க. அது வந்து ஒரு காடு தான். ஒரு டைம் வந்து நட்டுட்டாங்கன்னா 15 ஆண்டுகள் அந்த வாழைக்கட்டையை எடுக்க மாட்டாங்க. அந்த குத்து ஒரே ஒரு மரத்தை நட்டுட்டாங்கன்னா வாழை வந்து 18 மாசம் கழிச்சு ஒவ்வொரு 3 மாசத்துக்கு தாரை வெட்டிட்டு இருப்பாங்க. சோ வாழை மரத்திலயும் வந்து ஒரு பெரிய காடு வந்து வளர்க்கலாம்.
0: சிறந்த இயற்கை விவசாயிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்துறை வேளாண் துறை அலுவலர்களின் தொழில்நுட்ப உரை, அனுபவ விவசாயிகளின் கருத்துக்கள், விழாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் கண்காட்சியும் இடம்பெற்றது. நிறைவாக நாட்டுப்பண்ணுடன் கருத்தரங்கு விழா இனிதே நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சென்ற 14ஆம் தேதி நடைபெற்ற தென்னிந்திய பழங்கள் திருவிழா உணவுக்காடு வளர்ப்பு கருத்தரங்கின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து
1: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 17ஆம் தேதி கூறிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி துவங்கி கேரள கடலோர பகுதிகள் வரைக்கும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மக்காசோள ஏலம் நடந்துச்சு. 1 கிலோ தரமான மக்காசோளம் 22.42 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
0: நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் லாபம் தரும் கால்நடை வளர்ப்பு பற்றிய நிலைய பயிற்சி இம்மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கால்நடை இனங்களை தேர்வு செய்தல், கால்நடை பராமரிப்பு, கொட்டகை அமைத்தல், தீவன மேலாண்மை, தீவன பயிர்களின் வகைகள், நோய் பராமரிப்பு, செயற்கை கருவூட்டல், பால் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் விரிவாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2962854 மற்றொரு எண் 9942449786 எண்கள் மீண்டும் ஒரு முறை 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2962854 மற்றொரு எண் 9942449786 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இனி கேட்கலாம்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார்

0: வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி

0: புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய இருவர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: நம் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு முன் புதுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டங்களில் கோடை காலத்தில் நீரோடைகளில் தண்ணீர் சலசலத்து ஓடியதென்றால் நம்ப முடிகிறதா? சூழலை புறந்தள்ளிய நம் வளர்ச்சி எப்படி வறட்சியை நிரந்தரமாக்கியது பார்த்தீர்களா? உலகம் முழுதும் இதே நிலைதான். மனித செயல்பாட்டாலும் காலநிலை மாற்றத்தாலும் செழிப்பான நிலப்பரப்பு மெல்ல பாலைவனமாக மாறுகிறது. இது மக்களை மேலும் வறுமையில் தள்ளுகிறது. இதை உணர்த்த ஐநா சபையால் இன்றைய நாள் வறட்சியையும் பாலைவனமாதலையும் தடுக்கும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆங்கில ஆட்சியை எதிர்த்த தீவிர இயக்கம், தீவிரமான காலகட்டம் அது. கப்பலோட்டிய தமிழன் வஉசிக்கு இழைக்கப்பட்ட சொல்லொணா துயருக்கு பழி தீர்க்க தென்னகத்து இளைய ரத்தம் துடித்தது. அதற்கு முன்வந்தார் தீரர் ஒருவர். திருமணமாகி சில வாரங்களே ஆகியிருந்தன. அன்னை தேசத்தின்

அழைப்புக்கு முன் தன் சுகதுக்கம் ஒரு பொருட்டா ஆங்கில ஆட்சியர் ஆஷ்துறையை சுட்டுக் கொன்றுவிட்டு தன்னையும் மாய்த்துக் கொண்டார் வீர வாஞ்சிநாதன். அந்த தியாகத் திருவுருவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1911. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட எம் சி ராஜா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1883. சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பட்டியல் இன உறுப்பினர் அவர். தீண்டாமை ஒழிப்பு, ஆலய பிரவேசம், தாய்மொழி கல்வி, சமூக நீதி என சட்டமன்றத்தில் ஓயாது வாதிட்டார். உரிமைக்காக புயலென முழங்கிய சிம்மம் குழந்தைகளுக்காய் பூந்தென்றலாய் ஆனது, கைவீசம்மா கைவீசு உள்ளிட்ட குழந்தை பாடல்களை தொகுத்தும் வெளியிட்டவர் எம் சி ராஜா. எழுத்தாளர் மீ பா சோமசுந்தரம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1921. கவிதை, கதை, கட்டுரை, நாடகம், பயணம் என எழுத்தின் எல்லா பரிமாணங்களிலும் மிளர்ந்தவர். மீ பா சோமசுந்தரத்தின் பயணக்கட்டுரையான அக்கறை சீமையில் 6 மாதங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சொல்லாய்வறிஞர் ப அருளி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1950. தமிழ் வேர்ச்சொல் ஆய்வுகளில் புலமை பெற்ற இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தூய தமிழ் சொல்லாக்க அகர முதலை துறையின் தலைவராக பணிபுரிந்துள்ளார். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1973. மகேஷ் பூபதியுடன் இணைந்து சர்வதேச டென்னிஸ் அரங்கில் ஏராளமான கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை தன்வசமாக்கினார். அட்லாண்டா ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார். ஒலிம்பிக்கில் தொடர்ந்து 7 முறை களம் இறங்கிய வீரர் என்ற பெருமை பெற்றவர் லியாண்டர் பயஸ். டென்னிஸ் வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1980. உலக தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்த முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் என்ற பெருமை பெற்ற இவர் தங்கை செரீனாவுடன் பல மகளிர் இரட்டையர் போட்டிகளில் வென்றுள்ளார். தோல்வி என்பது தான் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை உணர்த்தும். மிகப்பெரிய தோல்விகள் எப்போதும் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு இட்டுச் செல்லும் என்கிறார் வீனஸ் வில்லியம்ஸ்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. விடியல் அப்படிங்கிறது வானத்திலிருந்து மட்டும் பிறக்கிறது கிடையாது, நம்ம எல்லாரோட மனங்களிலிருந்து பிறக்கிறது தான். அதனால நேற்றைய பற்றிய கவலையும் வேண்டாம், நாளைய பற்றிய அவசரமும் வேண்டாம். இன்று நமக்காக காத்திருக்கும் இந்த நிமிடத்தை அழகாக வாழ்ந்தாலே போதும். இன்று உங்கள் மனங்களை மலர செய்ய வரும் மலர் இது காலை மலர். இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில்

0: தமிழமுதம் வழங்குபவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.
1: உலகிலேயே அதிக மொழிகளை கற்ற மனிதரின் வயது 19. அவர் சென்னையில் வாழ்கிறார். 46 மொழிகளில் பேசுவார். 400 மொழிகளை எழுத படிக்க தட்டச்சு செய்ய அவருக்கு வரும். அவர் பெயர் முகமது அக்ரம். அவர் அப்பாவுக்கு 16 மொழிகள் தெரியும். தாய் 8 அடி பாய்ந்ததால் குட்டி

0: ரெடி பாய்கிறது. வாழ்த்துக்கள் சொல்லிவிடலாம். அலாஸ்காவின் பூர்வகுடி மொழியான ஏயக் மொழியை பேசிய மாரி ஸ்மித் என்ற பெண்மணி 2008 மறைந்தார். 65,000 ஆண்டுகள் பழமையான பழங்குடி மொழி போவை பேசிய அந்தமான் பெண்மணி தன் 85 வயதில் மறைந்தார். 400 மொழிகளை எழுதத் தெரிந்த முகமது அக்ரமும் ஒரே மொழி மட்டும் அறிந்த போவோ சீனியருக்கும் வரலாற்றில் இடம் உள்ளது. எத்தனை மொழிகள் தெரிந்தாலும் தாய்மொழியில் உரையாடுவது அளவில்லாத மகிழ்ச்சியை தருகிறது. உங்கள் குழந்தையை அந்நிய மொழியில் உங்களால் கொஞ்ச முடியுமா? ஒரு ஆப்பிரிக்க மொழியை கற்பதை விட ஆங்கில மொழியை கற்பதை நாம் பெரிதும் விரும்புகிறோம். தாய்மொழியாக அதிக அளவில் பேசப்படும் மொழி மாண்டரின் சீனம். தாய்மொழியாகவும் இரண்டாம் மொழியாகவும் பேசப்படும் ஆங்கிலம் முதலாவதாக உள்ளது. ஆங்கிலேயர் ஆண்ட நாடுகளில் எல்லாம் ஆங்கிலம் மீது மக்களுக்கு மோகம் உண்டு. ஒருமுறை மணப்பாறையிலிருந்து திருச்சிக்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்தேன். என் இருக்கைக்கு முன்னால் 2 மாணவர்கள் இருந்தனர். மணப்பாறையில் பேருந்து புறப்பட தொடங்கியது முதல் திருச்சிக்குள் நுழையும் வரை படபடவன ஆங்கிலத்தில் பொறிந்து தள்ளினர். சக பயணிகளுக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிட்டன. நான் நமட்டுச் சிரிப்பொன்றை உதிர்த்தேன். பள்ளியில் வழங்கிய மணப்பாட பகுதியின் கட்டுரையின் முதல் பத்தியை ஒருவர் சொல்ல, மற்றவர் அடுத்த பத்தியை சொல்ல 40 நிமிடங்கள் கட்டுரை ஒப்பித்தல் அந்த பேருந்தில் நடந்தது. சற்று தூரத்தில் இருந்தவருக்கு அது ஆங்கிலம் என்று தெரிகிறது, பொருள் என்ன என்று தெரியாததால் மாணவர்களின் கூட்டு வெளிப்படவில்லை. வகுப்பில் நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். ஒரு 10 சொற்களை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் சார், எஸ் சார், நோ சார், மே ஐ கம் இன் சார், ஹாப்பி பர்த்டே, சேம் டு யூ, தேங்க்யூ சார், ஐ லவ் யூ, எதிர்த்தரப்பு முறைத்தால் சாரி சாரி என்பார்கள். இவற்றை தமிழிலும் சொல்ல முடியும். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்கிறது ஓர் நிகண்டு. நீச்சல் பழகுவதற்காக என் மகனை நீச்சல் குளத்திற்கு அழைத்துச் சென்றேன். 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் சும்மா இருப்பது? அப்போது காதில் ஓர் உரையாடல் விழுந்தது. உடன் பிறந்தோர் இருவர், ஒரு பெண் மற்றொருவரிடம் சொல்கிறார், சிஸ்டர், லெஃப்ட் ஹேண்ட்ல நிக்குலை ஹேங் பண்ணிக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல பேக்க ஹேங் பண்ணிக்கிட்டு வாக் பண்றது வெரி டிஃபிகல்ட், ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும் என்றார். அவர் பேசி அன்னை தமிழ் என்னை திடுக்கிட வைத்தது. இல இல பண்ணிக்கிட்டு பண்றது என்பன தவிர மற்றவை ஆங்கில சொற்கள். இதற்கு ஆங்கிலத்திலேயே உரையாட வேண்டியதுதானே என தோன்றியது. பல மொழிகளை கற்பது தவறில்லை. தாய்மொழி அல்லாத ஒரு மொழியை பேசுவதுதான் உயர்வு என்று கருதுவது எப்படி பொருந்தும்? இங்கு மட்டுமல்ல, கேரளாவிலும் இந்த நிலைமைதான். சின்னஞ்சிறு கவிதைகள் பல உண்டு. சிந்தையை தூண்டும் கவிதைகள் அதில் உண்டு. ஒரு கவிதையில் ஆங்கில மோகத்தை கேலி செய்கிறார். தன் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்பதற்காக தாய்மாரின் முயற்சிகள் அபாரமானவை. கற்பகாலத்தில் ஆங்கில பாடல்களை கேட்பார்கள். கருப்பையில் இருக்கும் சிசுவுக்கு அது கேட்கும் என்பது ஒரு நம்பிக்கை. மம்மி, டேடி, அங்கிள், ஆன்டி என்று உறவு முறையை பழக்குவார்கள். 2 வயது முடிவதற்குள் 1, 2, 3, 4, 5, 100 வரை போகும். ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் என்ற சீமை கனி வகைகளை மண்டைக்குள் திணிப்பார்கள். பிஞ்சு குழந்தை வெம்பிவிடும். நர்சரி ரைம்ஸும் உண்டு. ஆங்கில கார்ட்டூன் படங்கள் ஓடும். ஆங்கில பள்ளியில் சேர்க்க அதிகாலையிலேயே தவம் கிடப்பார்கள். இதைத்தான் மலையாள கவிஞர் இப்படி சொல்கிறார். பிறக்கும் போதே ஆங்கிலம் தெரிந்தால் அல்லவா பெருமை. கவிதை இப்படி அமைகிறது. ஜனிக்கும் நிமிஷத்திலிருந்தே என் மகன் இங்கிலீஷ் படிக்கணும். அதனால் மனைவியின் பிரசவத்திற்கு இங்கிலாந்தில் ஏற்பாடு செய்தேன் நான் என்கிறார். என்ன கேலி, எத்தனை இடக்கு இந்த கவிதையில். இருக்கட்டும், மார்னிங் உங்கள் ஹோமில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்று நெய்பர் ஹவுஸில் ஒரு கிராண்ட் ஃபாதர் கேட்கிறார். அவருக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்?
1: தமிழமுதம் வழங்கியவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் காலை மலர்.

0: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார்.

0: காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர், ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொண்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க, சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதிபூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும், தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டணிக்கு திமுக தலைமை

0: வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கடைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
1: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடியது உங்களுக்காக. அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம். பிரிண்ட் மீடியா இருந்தும் கொஞ்சம் ஸ்பேஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள் அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: சமூகத்தின் துடிப்பை அறியவும் அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைக்காட்டியாகவும் அமைகின்றன.
0: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz காலை மலர்.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு

நேரம் இப்போது சரியாக 7:30. இன்னைக்கு காலை மலர் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம் தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை. இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 14,060 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாயாகவும் விற்கப்படுது. பெட்ரோல் டீசல் விலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் இன்னைக்கு 108.52 ரூபாயாகவும் டீசல் 100.36 ரூபாயாகவும் விற்கப்படுது.

மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.22 அடியாக இருக்கு. அடைக்கு விடாடிக்கு 214 அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 1 ரூபாய் 40 ரூபாயாகவும், கத்திரிக்காய் 70 ரூபாயாகவும், அவரைக்காய் 100 ரூபாயாகவும், வெண்டைக்காய் 40 ரூபாயாகவும், கொத்தவரங்காய் 46 ரூபாயாகவும், சென்னை வெங்காயம் கிலோ 1 ரூபாய் 64 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 36 ரூபாயாகவும், பச்சை மிளகாய் 48 ரூபாயாகவும், சுரைக்காய் 24 ரூபாயாகவும், சௌசௌ 36 ரூபாயாகவும், புடலங்காய் 36 ரூபாயாகவும், பீர்க்கங்காய் 66 ரூபாயாகவும், முள்ளங்கி 40 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 90 ரூபாய்க்கும், சேப்பங்கிழங்கு கிலோ 1 ரூபாய் 60 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு கிலோ 1 ரூபாய் 36, உருளைக்கிழங்கு கிலோ 1 ரூபாய் 64, கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 46 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பச்சை பட்டாணி 220 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 ரூபாய் 40, எலுமிச்சை பழம் 1 ரூபாய் 5, கொய்யாப்பழம் கிலோ 1 ரூபாய் 130, பூசணிக்காய் 24 ரூபாய், பரங்கிக்காய் 24 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். இதுவரை நம்ம கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனி விலை நிலவரத்தை.

இனி மின்னழுத்தம் பற்றிய அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். மணப்பாறை துணை மின் நிலையத்தில் இன்றைக்கு பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனால மணப்பாறை நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு மணப்பாறை மின்வாரியம் அறிவிச்சிருக்காங்க. மணப்பாறை வட்டத்தில் ஜமாபந்தி தொடங்கி இருக்கிற நிலையில நிர்வாக காரணங்களுக்காக மின்னழுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மின்னழுத்தம் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மின்வாரிய செயற்பொழியாளர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மணப்பாறை நகர பகுதிகளில் மட்டும் மின்னழுத்தம் இருக்காது அப்படின்னும் பெரியப்பட்டி, மரவனூர், சமுத்திரம், செவலூர், விடத்திலாம்பட்டி உள்ளிட்ட சில இடங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் மட்டும் மின்னிறுத்தம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி இபி சாலை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இபி சாலை, மணிமண்டப சாலை, காந்தி சந்தை, கல்மந்தை, வெள்ளை வெற்றிலைக்கார தெரு, ராணி தெரு, பூலோகநாதர் கோயில் தெரு, பெரிய சௌராஷ்டிரா தெரு, ஜின்னா தெரு, கிருஷ்ணபுரம் சாலை, சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, மதுரம் மைதானம், பாரதியார் தெரு, பட்டர்வொர்த் சாலை, கீழ ஆண்டார் வீதி, மலைக்கோட்டை, மேலரன் சாலை, பாபு சாலை, குறிஞ்சி கல்லூரி, டவுன் ரயில் நிலையம், விஸ்வாஸ் நகர், வேதாந்திரி நகர், ஏபி நகர், லக்ஷ்மிபுரம், உக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் இன்னைக்கு காலையில 9:45 மணியிலிருந்து 4 மணி வரை மின் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிச்சிருக்காங்க.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில திருவாரூர் சுவாமிநாதன் அவர்களோட புல்லாங்குழல் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம்.
1: காலை மலர்ல நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். தலையில பொடுகு எதனால ஏற்படுது, அதை வராம தடுக்க என்ன செய்யணும், பொடுகு தொல்லை வந்தவங்களுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
2: தலையில பொடுகு அப்படின்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கேக்குறது, எனக்கு பொடுகு இருக்கு டாக்டர், இது சோரியாசிஸா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா பொடுகும் சோரியாசிஸ் கிடையாது. அதே மாதிரி எல்லா பொடுகையும் ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஷாம்பு போட்டு மெயின்டைன் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்ம அதை அலட்சியமா விட்டுற முடியாது. பொடுகுல நிறைய டைப்ஸ் இருக்கு. தலையில வந்துட்டு ஃபுல் தலைமுடியிலையும் தொட்டா பிசு பிசுன்னு இருக்கக்கூடிய பொடுகு வந்து கிரீசி ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது. அதாவது நம்மளோட முகம், தலை, முதுகு இந்த பகுதிகளில் சீபம் செக்ரீஷன் அப்படிங்கிறது, அதாவது இந்த எண்ணெய் வழியுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எண்ணெய் செக்ரீஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சீபம் செக்ரீஷன் அதனால அது மேலே வளரக்கூடிய சில வகையான ஃபங்கஸ்னால வரக்கூடியது தான் இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் ஆர் பிட்ரியோஸ்போரம் ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வந்து பொடுகு நம்மளோட நெற்றியில் விழுகிறதுனாலையும் முகம் முதுகில் விழுகிறதுனாலையும் அந்த இடங்கள்ல பிம்பிள்ஸ் மாதிரி தடிப்பு தடிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சின்ன சின்ன சின்ன சின்ன சிகப்பு புள்ளிகளா வரும். அதை வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட தோல் மருத்துவரை பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஜெல்ஸ் கொடுப்பாங்க, கிரீம்ஸ் கொடுப்பாங்க. சில வாஷஸ் இருக்கு, அதாவது அதை தடவி கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு வாஷ் பண்ற மாதிரி கிரீம்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொடுத்தா இந்த பிட்ரியோஸ்போரம் ஃபாலிகுலைட்டிஸ் அப்படிங்கிற இந்த பொடுகுனால வரக்கூடிய பிரச்சனையை வந்து தாராளமா நம்மளால கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். இதை சரி பண்ண

0: விடும்போது இது கருப்பா சின்ன சின்ன சின்ன சின்ன புள்ளிகளா விட்டுட்டு போயிடும். இந்த கருமை மறையறதுக்கு தான் ரொம்ப நாட்கள் எடுக்கும். அதனால பொடுகு வந்தது அப்படின்னா இமீடியட்டா அதை வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ இந்த பொடுகு வந்து நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸை விட நீங்க உங்களோட தோல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய டைப் ஆஃப் பொடுகை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஷாம்பு தருவாங்க. அதை போட்டா ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சிலருக்கு இது டீனேஜ்ல அதிகமா இருக்கும், ஹெல்மெட் அணியறவங்களுக்கு சில பேருக்கு அதிகமா இருக்கும், ரொம்ப டிராவல் பண்றவங்களுக்கு அதிகமா இருக்கும், ஃப்ரீக்வெண்டா என்னால ஹேர் வாஷ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஷாம்பூஸை போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சில வகையான பொடுகு பார்த்தீங்கன்னா தொட்டா செதில் செதிலா கொட்டுது, பெருசு பெருசா கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சோரியாசிஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த சோரியாசிஸ்னால வரக்கூடிய பொடுகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிகப்பா இருக்கும். அந்த இடம் காது கிட்ட, கழுத்து கிட்ட, நெற்றி கிட்ட தோலோட சேர்ந்து அந்த சிகப்பு தடிப்பு இருக்கும், அந்த செதில் வர்றதும் சேர்ந்து இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம மோஸ்ட்லி இந்த சோரியாசிஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். தலை முழுசும் இல்லாம அங்கங்க அங்கங்க பேட்சியா இந்த மாதிரி செதில் வரும். இது சோரியாசிஸ்னால வரக்கூடிய பொடுகு. இதுவும் ஷாம்பு போட்டு தடவர மருந்து போட்டு நம்ம தாராளமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது ரெண்டு காமனான இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனைகள். பட் பொடுகுலேயே நிறைய இருக்கு. உங்களுக்கு பொடுகு தொந்தரவு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட தோல் மருத்துவரை பார்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும். அலட்சியமா விட்டுறக்கூடாது. ஸோ இந்த பொடுகு ஷாம்பூஸ் யூஸ் பண்றதுல ஒரு காமன் மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்போதும் போடுற மாதிரி ஷாம்புவை போட்டு அப்படியே வாஷ் பண்ணிடக்கூடாது. இந்த பொடுகு ஷாம்பு உள்ளங்கையில எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முடியோட வேர்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுவோம் ஒரு ஒரு இடங்கள்லயும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்போதும் குளிக்கிற ஷாம்புவை போட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த பொடுகு ஷாம்பு வேருக்கு மட்டும்தான் போடணும். ஃபுல் ஹேருக்கும், அதாவது தலைமுடி ஃபுல்லா நம்ம பொடுகு ஷாம்பு போட்டோம் அப்படின்னா இது ரொம்ப வறட்சி ஆயிடும், முடி ஈஸியா உடஞ்சு கொட்டும். பொடுகு ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா அதனால வரக்கூடிய அரிப்பு தொந்தரவு இல்லாம இருக்கும். அப்போ முடி உதறதும் குறைஞ்சிரும். பொடுகு மற்றும் அதை சார்ந்த இந்த பருக்களை வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சீசனலா அதிகமா இருக்கும்போது, ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இந்த மாதிரி பொடுகு வரும்போது இதை சரி பண்ணிக்கணும்.
1: பித்த வெடிப்பு குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் நல ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார் திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. தெரிஞ்சுக்கலாம் ரயில்வே பற்றிய அறிவிப்பு. பொறியியல் பணிகள் நடைபெற்றிருக்க காரணத்தினால திருச்சி காரைக்கால் டெமு ரயில் வண்டி எண் 76820 இன்று முதல் 23 வரைக்கும் திருவாரூர் காரைக்கால் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட உள்ளது. இந்த ரயிலானது திருச்சி திருவாரூர் இடையே மட்டும் இயங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மறுமார்க்கமாக காரைக்கால் திருச்சி டெமு ரயிலானது மேல் அறிவித்த தேதிகள், அதாவது இன்று முதல் 23 வரைக்கும் காரைக்கால் திருவாரூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருவாரூர் திருச்சி இடையே மட்டும் இயங்கும். திருச்சி ஈரோடு பயணிகள் ரயில் இம்மாதம் 20 மற்றும் 22 கரூர் ஈரோடு இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட உள்ளது. இந்த ரயில் திருச்சி கரூர் இடையே மட்டும் இயங்கும் அப்படின்னு திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. பொறியியல் பணிகள் நடைபெற்று இருக்க காரணத்தினால செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயிலானது இம்மாதம் 18, 19, 20, 21, 22, 23 ஆகிய தேதிகளில் கொடைக்கானல் சாலை, திண்டுக்கல், வடமதுரை, வையம்பட்டி, மணப்பாறை ரயில் நிலையங்களை தவிர்த்து மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும். நாகர்கோவில் மும்பை சிஎஸ்டிஎம் விரைவு ரயில் ஜூன் மாதம் 18, 21 ஆகிய தேதிகளிலையும், கன்னியாகுமரி ஹவுரா அதிவிரைவு வண்டி ஜூன் மாதம் 20 தேதியும், கன்னியாகுமரி

ஹைதராபாத் விரைவு ரயில் ஜூன் மாதம் 19 தேதியும் கொடைக்கானல் சாலை திண்டுக்கல் ரயில் நிலையங்களை தவிர்த்து மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும். குருவாயூர் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் இன்று, நாளை மற்றும் இம்மாதம் 19 முதல் 22 தேதிகளில் மதுரை, சோழவந்தான், கொடைக்கானல் சாலை, திண்டுக்கல், மணப்பாறை ரயில் நிலையங்களை தவிர்த்து விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் சார்பில் NDLM கால்நடைகளுக்கு 12 இலக்க எண் கொண்ட டிஜிட்டல் டேக் பொருத்தப்பட இருக்கு. இதற்காக உரிமையாளரோட ஆதார் எண், செல்போன் எண் இணைக்கப்பட உள்ளது. பதிவின் போது செல்போனுக்கு வரும் OTP எண்ணை கொடுத்தா மட்டுமே இந்த பதிவு முடிவடையும். கால்நடை வளர்ப்போர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்னு அறிவிச்சிருக்காங்க. கால்நடைகளுக்கு திடீர் நோய் வந்துச்சுன்னா மருத்துவரை தேடி அலைய தேவையில்லை. தமிழ்நாடு அரசின் இலவச நடமாடும் கால்நடை மருத்துவ உறுதி சேவை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்படுது. கால்நடைகளுக்கு திடீர் அவசரம் அப்படின்னா 1962 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 10:30 முதல் 1:30 வரை TNPSC குரூப் 1 மற்றும் 2வுக்கான பயிற்சி வகுப்புகளும், மதியம் 2 முதல் 4 வரை SSLC, CGL மற்றும் RRB ALP-க்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறும். இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு 0431-241-3510 அல்லது 9499-55-99-1 அல்லது 9499-55-99-2 என்ற திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலக தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

மிஷின் வத்சல்யா திட்டத்தின் கீழ ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்விற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி.inc.in அப்படிங்கிற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள்ள மாலை 5:30 நேரிலோ இல்லை தபால் மூலமாகவோ வந்து சேரணும் அப்படின்னு. மேலும் விவரங்களுக்கு 0431241355 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க.

இதுவரை நாம் இணைந்திருந்தோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் காலை மலர். இனி கேட்கலாம் நம் இதயம் கவர்ந்த பாடல்களை வானொலியின் அலைவரிசைகளில் இதயராகமாய். இதற்கு நீங்கள் உங்கள் வானொலியின் அலைவரிசைகளில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 936 542 1 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்கள் இதயம் கவர்ந்த பாடல்களை அனுப்புங்க. உங்கள் பாடல்களை நாம் கேட்கலாம்.

நேயர்களே, இதுவரை நாம் கேட்டோம் அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் வாரியங்காவல் சரவணன், சதீஷ், கவுஞ்சிநாதன், கதிரவன், மணிகண்டன். அடுத்ததாம் வாரிசு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: நேயர்களே, இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-இல் இதய ராகத்தில். இதய ராகத்தின் நிறைவு பாடலாக தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் பழனிவட்டம் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.

0: G7 in France, addressing an outreach with Trump present, Modi flags seafarers' safety at G7 is the lead in the Hindustan Times. The Indian Express informs government bans Telegram until 22nd of June in bid to secure NEET retest. The Statesman in its editorial piece captioned, "Peace without peace," writes, "The announcement of a framework agreement between the United States and Iran has understandably been greeted with relief. Oil prices have retreated from their wartime highs, stock markets have rallied, and governments dependent on Gulf energy supplies have welcomed what appears to be a retreat from the edge. But relief is not the same as resolution. For weeks, the conflict demonstrated how a regional confrontation can swiftly become a global economic problem." The Delhi Tribune says to curb pollution, Delhi may soon allow only BS6 vehicles. And finally, with the weather being benevolently pleasant on Tuesday, the Statesman has captured a picture of people relaxing under the shade of trees on the lawns near India Gate. And with that, it's back to you, Sarabjit.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls on all nations to ensure security of global maritime routes and protect seafarers from conflict-related threats. Prime Minister Modi to meet US President Donald Trump on the sidelines of G7 summit in Avion, France today. Himachal Pradesh, Uttarakhand, Delhi, Uttar Pradesh, Haryana and Rajasthan reach consensus on implementation of long-pending Kishau Dam project to revive Yamuna River. National Testing Agency warns candidates against fake NEET re-exam paper leak claims. IMD issues orange alert for heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in men's cricket, India to take on Afghanistan in second ODI of three-match series in Lucknow this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜூனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள்.
9: 1981 முதல் இயங்கி வரும் தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை விவசாயிகளுக்காகவும், தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்துறைக்காகவும், தென்னை சார் பொருட்களுக்கான சந்தைப்படுத்தல், திறன் மேம்பாடு, பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி வருகின்றது. அவற்றில் தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் தொடர்பான சில திட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். முதல் நம்ம தென்னை தொழில்நுட்ப இயக்கம், டெக்னாலஜி மிஷன் ஆன் கோகனட் அப்படின்ற ஸ்கீமை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கீமுக்கு கீழே முக்கியமாக தென்னை சார் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் பல்வகைப்படுத்துதலுக்காக தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. இளநீரை பக்குவப்படுத்திட்டு அதை பேக்கெட்ல அடைச்சு பேக்கேஜ்டு டெண்டர் கோகனட் வாட்டராக நம்ம சேல் பண்ணலாம். அதே மாதிரி உலர வைக்கப்பட்ட தேங்காய் பொடி, டெசிகேட்டட் கோகனட் பவுடர், தேங்காய் பால், தேங்காய் பால் பொடி, தேங்காய் பால் கிரீம், நேட்டடி கொக்கோ, தேங்காய் தண்ணியிலிருந்து செய்கிற வினிகர், நீரா தென்னையிலிருந்து நீரா பானம் எடுக்க, அதிலிருந்து உண்டாகிற நீரா சர்க்கரை மற்றும் பல பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு தேவையான சிரட்டை பொடி, சிரட்டை கறி, செறிவூட்டப்பட்ட சிரட்டை கறி ஆகிய பொருட்களையும் நம்ம வந்துட்டு சென்னையிலிருந்து தயாரிக்கலாம். இதுக்காக கோகன் போர்டுல இருந்து 5 கோடி வரைக்கும் நம்ம சப்சிடி மானியம் கிடைக்கும். இதுக்கு இது கிரெடிட் லிங்க்டு பேக் ஹண்ட்ரட் சப்சிடி, அதாவது நம்ம பேங்க்ல நம்ம லோன் எடுத்துட்டு அந்த லோன் சாங்ஷன் ஆகிற கூட டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம அது கூட சப்மிட் பண்ணும். இந்த திட்டத்தின் கீழே நமக்கு தொழிற்சாலை ஆரம்பி

ஆகிற செலவுல 25% நமக்கு மானியமா கிடைக்கும். எம்ஏடிஹெச் கைட்லைன்ல ஹையர் காஸ்ட்னாம் ஏரியா டிஃபைன் பண்ணிருக்கிற ஏரியால 50% வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் 50% வரைக்கும் கிடைக்கும், நமக்கு மானியம் கிடைக்கும். ஆனா 5 கோடி அப்படின்றது வந்துட்டு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தேங்காய் சார்ந்த பொருட்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கிறதுக்கான பில்டிங் காஸ்ட், எஃப்லியன் ட்ரீட்மெண்ட் பிளான்டான காஸ்ட், எலக்ட்ரிபிகேஷன், டிஜி செக்டி, டிரான்ஸ்பார்மர், சோலார் எனர்ஜி சிஸ்டம், ஃபயர் கண்ட்ரோல், இதுக்காகிற செலவையும் நம்ம மானியத்துக்கான கணக்கீட்டுக்காக எடுத்துக்கிறோம். இந்த திட்டத்துக்கு கீழே மானியம் பெற விரும்புறவங்க தென்னை வளர்ச்சி வாரியத்தோட coconutboard.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் இருக்கிற விண்ணப்ப படிவம் கூட இணைக்க வேண்டிய மற்ற ஆவணங்கள் போன்ற விவரங்களை பெறலாம். இந்த மானியம் கோகனட் போர்டோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டியில அனுமதிக்கு பிறகு நமக்கு கடன் ஸ்பான்சர் பண்ண வங்கி, தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் பயணியில் டாக்டர் ஆகிய முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு 2 அல்லது 3 தவைகள்ல நம்ம பேங்க் லோன் அக்கவுண்ட்ல வாரியம் மூலமா செலுத்தப்படும். கடந்த 2024-25 வரைக்கும் 50 லட்சமா இருந்த மானியம் 2025-26 5 கோடியா உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல தனிநபர், கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், கம்பெனிகள், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், LLP என எல்லா தரப்புல இருக்கிறவங்களும் பயன்படுத்தி தென்னை சார் பொருட்கள் உற்பத்தி செஞ்சு லாபம் ஈட்டினார். பெரும்பான்மையான மதிப்பு கூட்டப்பட்ட தென்னைசார் பொருட்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கிறதால அவர்களுக்கு உள்நாட்டிலேயே பெருநகரங்கள், நகரங்கள் அப்படின்னு எல்லா இடத்திலையும் நல்ல சந்தை மதிப்பு இருக்கு. அது போலவே பாத்தீங்கன்னா கடந்த 2024-25 மட்டுமே 8,692 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிலிருந்து தென்னைசார் பொருட்கள் ஏற்றுமதியாயிருக்கு. இதுல இளநீர், தேங்காய், பதப்படுத்தப்பட்ட பல்வகையான தேங்காய் சார்ந்த உணவு மற்றும் தொழில் பொருட்கள் 50% மேல இருக்கு. அதே மாதிரி மீதமுள்ள 4,343 கோடி ரூபாய் அளவுக்கான தென்னை நார் சார்ந்த பொருட்களும் ஏற்றுமதியாயிருக்கு. தேங்காய் சார்ந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்ய பல தொழில்நுட்பங்கள் நம்ம நாட்டிலேயே புகழ்பெற்ற அரசு நிறுவனங்களால உண்டாக்கப்பட்டிருக்கு. சென்னை வளர்ச்சி வாரியத்தோட தொழில்நுட்ப நிறுவனம் கேரளால எர்ணாகுளத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதுலயும் உங்களுக்கு குறைந்த கட்டண அளவுல தொழில்நுட்பங்கள் கிடைக்கும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படின்னு நிறைய மாநிலங்கள்ல இந்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு தென்னை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் லாபகரமாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல நிலையில் எட்டியிருக்கு. இதே போலவே தென்னைசார் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் பல்மைப்படுத்துதல், தென்னையை பாதிக்கும் பூச்சி மற்றும் நோய்கள் மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பம் உண்டாக்குதல், தற்போதுள்ள தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் போன்றவற்றிற்கான ஆராய்ச்சி, பயிற்சி, செயல் விளக்கம் ஆகிய தலைப்புகளையும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சென்னை வளர்ச்சி வாரியம் நிதி உதவி அளித்து வருகிறது. தேங்காய் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு மானியம் அளிக்கிறதோடு மட்டுமல்லாம தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான சந்தையை எளிமைப்படுத்துறது, விரிவாக்கம் செய்யறது, ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது சம்பந்தமான நடவடிக்கைகளையும் அதுக்கு தகுந்த திட்டங்களையும் சென்னை வளர்ச்சி வாரியம் செயல்படுத்தி வருது. உள்நாட்டு மார்க்கெட் செயின் டெவலப்மெண்ட் மற்றும் விரிவாக்கத்துக்கான வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை பெருநகரங்கள் மற்றும் உரிய நகரங்களில் நடத்துவது, வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகளில் தென்னை அரங்கம் அமைத்து பங்கு பெறுவது போன்ற நடவடிக்கைகளையும் வாரியம் செயல்படுத்தது. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு பயண செலவுகள், தங்குமிட செலவுகள், தினப்படி தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மாதிரிக்காகவும் விற்பனைக்காகவும் கொண்டு வர ஆகும் செலவுகளில் சில குறிப்பிட்ட வரம்புகளுடன் திருப்பி அளிக்கப்படுது. மேலும் தென்னை வளர்ச்சி வாரியம் அல்லாத மற்ற நிறுவனங்கள் நடத்தும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தொழில் முனைவோர்கள் பங்கு பெற ஆகும் குறிப்பிட்ட செலவின தொகைகளை திரும்ப வழங்கும் இந்த திட்டத்தில் வழிவகைகள் இருக்கு. அடுத்ததாக தற்போது இயங்கி வரும் தேங்காய் சார்ந்த தொழிற்சாலைகளிலே 10 பேர் கொண்ட பயிற்சி பெறுநர்களின் மனித திறன் மேம்பாட்டிற்காக 30 நாட்களுக்கான பயிற்சி, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அளிக்கவும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை வளர்ச்சி வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை ஊக்குவித்து அவற்றுக்கு வலி ஊட்டி அவங்க உறுப்பினர் விவசாயிகளிடம் தேங்காயை கொள்முதல் செய்து சந்தைப்படுத்துறதுக்காக கொள்முதல் மையங்கள் ஆரம்பிக்கவும் வழிவகை செய்யுது. இந்த கொள்முதல் மையங்களை ஆரம்பிக்கிற செலவுல 50% ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாம இந்த அமைப்புகளுக்கு வழங்கப்படுது. குறைந்தபட்சம் 50 சதுர மீட்டர் அளவிலான ஷெட்டு, கிடங்கு, தராசுகள், அலுவலக மேசை, நாற்காலி, மட்டி உரிக்கும் இயந்திரம், தேங்காய்களை சுமைக்க தள்ளுவண்டி, கூடைகள், மற்ற செலவுகள் இதில் அடங்கும். இது உழவர்களை விலை நிர்ணயம் செய்பவர்களா மாத்த பெருமளவு உதவுது. மேலும் உருண்டை கொப்பர, எண்ணெய் கொப்பர, மட்டை செதுக்கப்பட்ட குறைந்தபட்ச பதப்படுத்தப்பட்ட இளநீர் உண்டாக்கும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், தொழில் முனைவோர்களுக்கும் 50% மானியம் 3 லட்சம் வரைக்கும் வழங்க திட்டங்களும் இருக்கு. தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோட சந்தை பெருக்கத்துக்காக தொழில் முனைவோரும்
விடவர் உற்பத்தியாளர் அமைப்புகளும் விற்பனை நிலையங்கள் சேல்ஸ் கியோஸ்க் இல்லைனா சேல்ஸ் அவுட்லெட் அமைக்கிறதுக்கான உள்கட்டமைப்பு செலவுகளில் 50% ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாம

மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. தொழில் முனைவோர் தங்களுடைய இந்த நிலையங்களில் பொருட்களை சந்தைப்படுத்தலாம். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உற்பத்தி செய்யலனாலும் மற்ற கம்பெனிகள் தயாரிக்கிற மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பனையும் செய்யலாம். விற்பனை நிலையத்திற்கான பர்னிச்சர், அலமாரி, அடுக்குகள், பெயர் பலகை, குளிர்சாதன பெட்டி, இதர மின்சாதன அமைப்புகள் ஆகியவற்றுக்கான செலவுகளில் 50 லட்சம் 3 லட்சத்துக்கு மிகாம திரும்ப வழங்கப்படுது. இதற்கான இடம் சொந்தமாகவோ இல்லைன்னா 5 வருஷம் குத்தகையிலோ அந்த நிறுவனத்தோட பெயர்ல இருக்கணும். குறைந்தபட்சம் 60 சதுர அடி இடமாக இருக்கணும். நிரந்தர அல்லது பகுதி நிரந்தர கட்டமைப்பாக இருக்கணும். தேங்காய் எண்ணெய், உலர்த்திய தேங்காய் பொடி, தேங்காய் துருவல், தேங்காய் சிப்ஸ், தேங்காய் பால், தேங்காய் பால் பொருட்கள், இளநீர், தேங்காய் எண்ணெய், நீராபானம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட நீரா பொருட்கள், தென்னை மரம் மற்றும் சிரட்டை சார்ந்த அழகு, கைவினை மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் போன்ற பலவிதமான பொருட்கள்ல இங்கே கண்டிப்பா கிடைக்கிறது. மேலும் தினமும் வாங்கி விற்பனை செய்யும் பொருட்களோட அளவுகள், வரவு செலவு கணக்குகள் அனைத்தையும் உரிய பதிவேடுகளிலையும் GST ரசீதுகளிலையும் பதிவு செய்யணும். இதற்கான விண்ணப்பம் படிவும் கூட விரிவான செயல்திட்ட அறிக்கை, நிறுவனத்தோட பதிவு சான்றிதழ், இடத்திற்கான ஆதாரம், நிலையத்தை நடத்தும் மனித வளம் போன்றவற்றை நிச்சய வாரியத்திற்கு சமர்ப்பிக்கணும். இதை நேரில் ஆர்வம் செய்து நிர்வாக ஒப்புதல் தரப்படும். 3 மாத காலம் நல்லபடியாகவும் லாபகரமான நிறுவனத்தை நடத்திய பிறகு அதற்கான ஆவணங்களை வாரியத்திற்கு சமர்ப்பிக்கிறப்போ ஆய்வு செய்து திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் உரிய மானியம் வழங்கப்படும். ஒரு நிறுவனத்துக்கு அதிகபட்சமா இந்தியாவில் எங்க வேணாலும் 5 நிலையங்கள் வரைக்கும் அமைக்க நிதி உதவி அளிக்கப்படுது. அடுத்ததான் நாம ஏற்றுமதி ஊக்குவிப்பிற்கான தென்னை வளர்ச்சி வாரியத்தோட திட்டங்களை குறித்து பார்க்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியம் 1/4/2009 முதல் தென்னை நார் மற்றும் நார்பொருட்கள் அல்லாத தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற தேங்காய் சார்ந்த பொருட்களை வெளிநாட்டில் விளம்பரப்படுத்தவும் அதோட சந்தைப்படுத்துதலை விரிவாக்கம் செய்யறதுக்காகவும் தென்னை வளர்ச்சி வாரியம் ஏற்றுமதியாளர்களாக சாத்தியமுள்ளவங்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் கருத்தரங்கம், பயிலரங்கம் நடத்துது. இதேபோல சர்வதேச வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகளில் தென்னை அரங்கில் அமைக்கப்பட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்தியாவில் இருக்கும் தொழில் முனைவோரை அங்கு அரங்கத்தில் பங்கு பெற அழைக்குது. பல வெளிநாடுகளில் இருக்கிற இந்திய தூதரகத்தோட உதவியோட தென்னை வளர்ச்சி வாரியம் வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை நடத்திட்டு வருது. சர்வதேச நுகர்வோர் கண்காட்சியிலையும் அதே மாதிரி இந்த வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பிலையும் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு 50% விமான செலவு, தங்குமிட செலவு, விளம்பர பொருட்கள் அச்சிடுதல் போன்றவற்றுக்கான செலவையும் ஒரு குறிப்பிட்ட உச்சவரம்போடு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி தருது. இது பன்னாட்டு அரங்கில தமது பொருட்களை விளம்பரத்துக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும் இது பெரும் உதவியா இருக்கு. தென்னை வளர்ச்சி வாரியம் பங்கு பெறாத சர்வதேச கண்காட்சியில தொழில் முனைவோர்கள் பங்கு பெறதுக்கு விருப்பப்பட்டா அவங்களுக்கும் 50% அந்த இடத்திற்கான வாடகை 1 லட்சம் ரூபாய் வரைக்கும், மற்ற இதர செலவுகளான விமான செலவு, தங்குமிட செலவு அவையும் நம்ம வரம்புக்கு உட்பட்டு அவங்களுக்கு திருப்பி வழங்கப்படுது. தேங்காய் சார்ந்த பொருட்களின் சந்தை மேம்பாட்டிற்கான ஒரு பாகமாக உணவு பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் சுகாதார நடைமுறைகளை ஊக்குவிக்கும் விதமாக உற்பத்தியாளர்களுக்கு ISO, FSSC, OHSAS, FSAI, HACCP மற்ற இயற்கை முறை பொருட்கள், நியாயமான வர்த்தகம் போன்ற தரச்சான்றிதழ்களை பெற ஆகும் செலவில் 50% ரூபாய் 5 லட்சத்திற்கு மிகாமல் வழங்கப்படுகிறது. மேலும் வணிக பெயர் மேம்பாட்டிற்காக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறைக்காக 25 லட்சம் வரையிலான 100% நிதியுதவியும், இதர குழுமங்கள் நிறுவனங்களுக்காக 15 லட்சம் வரையிலான 50% நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. இவற்றில் இணையதள உருவாக்கம், பார்கோட், QR கோட், RFID டேகிங், இணையவழி விளம்பரம், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, சமூக ஊடகம், இன்ன பிற டிஜிட்டல் சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காகவும், செய்தித்தாள்கள், இதழ்கள், தொலைக்காட்சி, வானொலி, ரயில்வே அறிவிப்புகள் போன்ற மக்கள் ஊடகம் மூலமாகவும், துண்டு பிரசுரங்கள், சிற்றேடுகள், சிறு பிரசுரங்கள், சோரொட்டிகள், செய்தித்தாள் சிறைகள், இதழ் இணைப்புகள் போன்ற அச்சுப்பொருட்களுக்காகவும், அச்சிட்ட மற்றும் மின்னணு விளம்பர பலகைகள், பேருந்து, மெட்ரோ ரயில் பலகைகளில் விளம்பரம் போன்ற வெளிப்புற விளம்பர செயல்பாடுகளுக்காகவும், சந்தை நுண்ணறிவின் ஒரு பகுதியாக
தமிழகத்தின் பொள்ளாச்சி, காங்கேயம், உடுமலைப்பேட்டை, கேரளாவின் கோழிக்கோடு, கொச்சி, திருச்சூர், கர்நாடகாவின் திருத்தூர், அரிசிக்கரி போன்ற முக்கிய தென்னை சந்தைகளின் தேங்காய், தேங்காய் பருப்பு, கொப்பரை தேங்காய், தேங்காய் எண்ணெய், உலர்ந்த தேங்காய் துருவல், சிரட்டை கறி போன்றவற்றின் தினசரி சந்தை விலை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் அனைத்து திட்டங்களும் அவற்றின் உட்கூறுகளும் விண்ணப்ப படிவங்கள் உடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் மற்ற

0: விவரங்கள் அனைத்தும் coconutboard.gov.in என்ற இணையதளத்தில் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தாங்கள் இயக்குநர் அவர்களை தென்னை வளர்ச்சி வாரியம், வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம், இந்திய அரசு, மண்டல அலுவலகம் எண் 248 மற்றும் 248 கீழ் 1 ஜிவி ரெசிடென்சி, சௌரிப்பாளையம், கோயம்புத்தூர், தமிழ்நாடு, பின்கோடு 641028 என்ற முகவரியிலும், 0422299364 மற்றும் 2993685 என்ற தொலைபேசி எண்களிலும், மற்றும் ro-chennai@coconutboard.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜூனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள்.
2: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
3: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
4: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃபிரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
4: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
8: ஆகாஷ்வாணி ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் வி ஆறுசாமி அவர்கள்.
9: வணக்கம். வாழ்க வளமுடன். யோகத்தின் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை திறம்பட நிர்வகிப்பது என்பது ஒரு மனித குலத்திற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு வரப்பிரசாதம், ஒரு அறிவு ஞானம், ஒரு விழிப்பு நிலை. யோகா என்பது உடல், மனம், உயிர், உணர்வு நிலையை சமநிலையோடு நிர்வகிப்பதுதான் யோகம். யோகம் என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பது அல்ல, அது மனநிலையையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் சக மனிதர்களையும் இயற்கையையும் இணைத்து நாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையே யோகம் என்று கூறுகிறோம். உடல் ஆரோக்கியம் என்பது மனதோடு தொடர்புடையது. உடலும் மனமும் உயிரின் நிலையோடு தொடர்புடையது. இந்த மூன்றும் நன்றாக இருந்தாலும் கூட சமுதாயம் என்ற ஒன்று நன்றாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தோடு இயற்கையும் நன்றாக நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். இவை அனைத்தும் இணைந்ததே யோகம். இந்த யோகம் என்பது முதலில் நாம் மனதை சமநிலையோடு நிர்வகிப்பது ஒரு அரிய கலை. அந்த கலை பேசினால் வராது, படித்தால் வராது, கேட்டால் வராது, பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி என்பது மனித குலத்திற்கு 5000 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான தத்துவமாக, யோக கலையாக, பயிற்சியாக வழங்கப்பட்டது. சித்தர்களால், ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரும் சொத்து அது. இந்த பாரத திருநாட்டில் பதஞ்சலி முனிவரிலிருந்து தொடங்குகிறது. அது யோகம் என்பது அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுவார்கள். அதிலிருந்து வரப்பட்டதுதான் பல நிலைகளில் இருக்குது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எதை எடுத்தாலும் ஒன்று மனதுக்கான பயிற்சி, இரண்டாவது உடம்புக்கான பயிற்சி. உடம்புக்கான பயிற்சி என்பது உடல் அசைவுகள். அந்த அசைவுகள் என்பது பாதம் முதல் தலை வரை நம்முடைய உடல் உறுப்புக்கள் அதனுடைய தன்மையில் இயற்கையோடு இணைந்த ஒரு சூழலை நிர்வகிப்பதே ஒரு முழு ஆரோக்கியம். அந்த முழு ஆரோக்கியம் என்பது நடைப்பயிற்சி மட்டும் போதுமா என்றால் பற்றாது. அதே நேரத்தில் பல விதமான ஒரு பயிற்சி முறைகள்

வழங்கப்பட்ட ஜிம் சொல்லக்கூடிய அது மட்டுமே போதுமா என்றால் அது மட்டும் போராது. இந்த உடல் அசைவுகள் நம்முடைய நரம்புகள் நம்முடைய அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் ஒரு இணக்கமான, அதாவது ஐந்து ஓட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம், இந்த ஐந்து ஓட்டங்களும் சீர்படுமேயானால் மட்டுமே ஒருவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதற்கு ஆசனாஸ் என்று பெயர். அந்த ஆசனாஸ் என்பது பல நிலைகளில் இருக்கின்றது. அந்த பல நிலைகள் என்பது இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோக முறை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. பல ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் பல நாடுகளிலும் இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள், அது முதலில் உடலை தயார் செய்வது, அதற்கு ஒன்பது விதமான ஒரு விளக்கத்தை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறையிலே உடற்பயிற்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அது காற்று என்பது நம்முடைய உடலில் 6 லிட்டர் வேணுங்கிறாங்க. நம்முடைய இரத்தம் என்பது 5-6 லிட்டர் வரை வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4-5 லிட்டர் இரத்தம் தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயம் ஒரு நாளைக்கு 10,000 முறை அது வந்து துடிக்க வேண்டும். அப்பொழுது இருதயத்திலிருந்து நம்முடைய லங்ஸிலிருந்து எல்லாம் சரியாக அதன் ஆற்றலோடு இயங்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையான அந்த 5 ஓட்டங்களும் முறையாக சீராக பாய்ந்து சமநிலையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடம்பு ஆற்றலோடு விளங்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும். இதனோடு இணைந்தது மனம். அந்த மனதுக்கும் ஒரு பயிற்சி வேண்டும், அது அமைதிப்படுத்துவது. அந்த அமைதிப்படுத்துவது என்பது நம்முடைய மனம் அமைதியானால் ஆனந்த சூழ்நிலையை அனுபவிக்கலாம். ஆனந்தம் என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய மனசை அதனுடைய தன்மையில் ஒரு அழகான அமைதியான மகிழ்வான ஒரு முழுமையான ஆற்றலோடு இயற்கையோடு இணைந்திருக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்பு உறவே மனதுக்கான அமைதி பயிற்சி என்று சொல்றோம். அதை தியானம் என்றும் சொல்வோம். இந்த தியானமும் இந்த உடற்பயிற்சியும் இணைந்தால் யோகம் என்று சொல்கிறோம். அதை கொடுத்தது இந்த பாரத திருநாடு. அந்த விதத்திலே பாரதத்தினுடைய பெருமை மிகு யோக கலையை நம்முடைய பாரத பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையிலே கொடுத்ததின் விளைவாக யோகக்கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பலருக்கு இன்னும் இந்த சமூகத்தில் தெரியாமல் இருக்கிறது, நோய் என்பது அது உண்மையான அதன் நோய் தாக்கத்தால் வருவதை விட அவருடைய எண்ணங்களினால்தான் அந்த நோய் அதிகமாகிறது. ஏனென்றால் அந்த நோய்க்கான அறிகுறியே பலவிதமான நிலைகளில் அவருக்கு உணர்த்துகின்றது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு திசுவும் ஒரு மிகச்சிறந்த சக்தி ஊட்டப்பட்ட நிலையில் இருப்பதை, எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு திசுவும் அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாறி அது துன்பப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு செல்களும் அதனுடைய சமநிலை மாறும் பொழுது ஒரு நல்ல அலைவீச்சு ஒரு நல்ல சூழலுக்கு பதிலாக ஒரு விஷ அலை ஒரு துன்ப அலை வீசும் பொழுது அந்த உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. அதனை உணர்த்தும் வகையில்தான் உயிர் சக்தி குறைந்து நோய்வாய்ப்படுவதோ இன்று இருக்கக்கூடிய புற்று நோயிலிருந்து ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவருடைய உயிர் சக்தி திணிவாக இல்லை, அதற்கு காரணம் பயிற்சி முறைகள் இல்லை, எதிர்மறை சிந்தனையும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான விளைவுகளை அவர்கள் ஈர்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய நல்ல மன நிலையை வைத்துக் கொள்ளாத ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலை உணர வேண்டும். அந்த மனோநிலை என்பது ஆக்கத்துறையில் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஆற்றல் செலவிட வேண்டும். நேர்மறை எண்ணங்களில் மட்டுமே ஒரு மனிதன் சிந்தனையை வைக்கும் பொழுது அது இயற்கை படைப்பாற்றலோடு இணைந்து அலை இயக்க தத்துவத்தோடு ஒரு மனிதன் எதை அனுப்புகின்றானோ, அதாவது அன்பை மகிழ்ச்சியை வெற்றியை நிறைவை ஆனந்தத்தை, அது அலை இயக்கமாக தன் மனோ எண்ணத்திலிருந்து வான்காந்தத்தில் ரேடியோ அலைவரிசையாக பிரயாணம் செய்கின்றது.
எதை எந்த எண்ணத்தை எந்த அலை

அலைவரிசையில் அனுப்புகின்றார்களோ ஒவ்வொன்றுக்கும் அதனதனுடைய அலைவரிசையில் இணைந்து அந்த எண்ணத்துக்கு தக்கவை மூலத்துக்கு திரும்பும். அந்த மூலம் என்பது அவர் அனுப்பிய மனம்தான். ஆக ஒரு மனிதன் எதை அனுப்பினாலும் நன்மை எண்ணி நன்மையை என்ற உணர்வை அனுப்பினால் நன்மைகளே திரும்பும். நேர்மாறாக துன்பத்தை எண்ணி துன்ப உணர்வுகளை அனுப்பினால் பல நூறு துன்ப உணர்வுகளை ஈர்த்து கொண்டு வரும் என்பது இன்று அலை இயக்க தத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு ஞானம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவ ஆர்ந்த ஈர்ப்பு விதி. இவை அனைத்தையும் தொடர்பை ஏற்படுத்திய சிந்தித்த முன்னோர்கள் ஞானிகள் மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டால், அன்பாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொண்டால் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். அந்த நல்ல எண்ணங்களே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வளமான அமைதியான நிறைவான அனைத்து குண நலன்களையும் கொண்டு வந்து சேர்த்து வளமை செழுமை நிறைந்த வாழ்க்கை வளங்கள் கிடைக்கும். மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற அற்புதமான சிந்தனை நாம் யோகத்தையும் அதன் பயிற்சி முறைகளையும் இணைந்து நிர்வகிப்பதன் மூலம் ஒரு நல்ல மனித வாழ்வு மட்டுமல்ல சமூகமும் ஒரு நாடும் நலம் பெறும். அதற்கு மிக அற்புதமான விழிப்பு நிலை உணர்வே மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற நிகழ்ச்சி. சிறப்பாக நேயர் மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்படைய செய்யட்டும். யோகம் செய்வதனால் மனிதனுக்கு நினைவாற்றல் அதிகமாகிறது, சிந்தனை வளம் கூடுகிறது, நேர்மறையான எண்ணங்களே அவர்களுக்கு வருகின்றது. அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழில்துறையிலும் ஒரு அன்பும் கனிவும் பணிவும் நிறைந்த கடமையுணர்வோடு செயலாற்றும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை வளம் மிக்க ஒரு குணநல பண்பை பெறுவார்கள். 100% யோகா ஒரு மனிதனுக்கு முழுமைப்படுத்திருங்க. அந்த 100% என்பது ஒரு மனிதன் நல்ல தூங்கலாம், நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு தேவையான அளவு காற்று உள்ளிழுத்து சரியான விகிதத்திலே மூச்சு சீர்படும், இரத்த அழுத்தம் மேம்படும், நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும், ஜாயின்ட் பெயின் சொல்லக்கூடிய முழங்கால்கள் கைகள் கழுத்து வலி கண் பார்வை இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்று நோய் என்று இருப்பதற்கு ஒரே தீர்வு யோகம்தான். இன்னைக்கு டிப்ரெஷன் ஒன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய நோயா மாறிட்டு இருக்குங்க. ஒரு மனிதன் நல்லா தூங்குனாலே அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டலாம். அந்த மன அழுத்தம் இல்லைனாலே நல்ல உணவு சாப்பிடலாம், நல்ல மனம் ஒருமுகப்படும், நல்ல ஒரு சிந்தனை பிறக்கும். அன்பு நிலையில் இருக்கும் பொழுது குடும்பம் அமைதியா இருக்கும், தான் இருக்கக்கூடிய எல்லா இடமும் ஒரு அன்பு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதனால யோகக்கலை மிக அவசியம், இது எல்லாத்துக்கும் தீர்வாக அமையும். உடல் நோய் வந்த பின்பு சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக இந்த யோகக்கலை ஒரு தற்காப்பாக வருமுன் காப்பும் கலையாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். நோய் வந்த பின்பு இந்த யோகத்தை செய்வது ஒரு துன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கும், ஆனால் அதிலும் சரியாகும். ஆனால் யோகா என்பது நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யக்கூடிய தற்காப்பு ஆரோக்கிய வாழ்வு. மனிதர்கள் பொதுவாக ஹாஸ்பிட்டல்ல போயிங்க ஆபரேஷன் பண்ணிடுறாங்க, ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு நார்மல் நிலைக்கு வரணும்னா பிசியோதெரப்பின்னு ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஒரு விதமான பயிற்சி கொடுக்கறாங்க. அவர்களுக்கு கூட மெயின் அவங்களுக்கு அத்தியாவசியமானது அவங்களுடைய பயோ மேக்னட்டிசம்னு சொல்ற ஜீவகாந்த பெருக்கம்தான், உயிர் சக்தி தான் ஜீவகாந்தம்னு சொல்றாங்க யோக கலையில. அந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பது நல்ல உணவு முறையில வரும், நல்ல உடற்பயிற்சியில வரும், நல்ல ஒரு தியானத்துல வரும். இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு மனிதனினுடைய உயிர் சக்தி பயோ மேக்னட்டிசம் எந்த அளவுக்கு திணிவா ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கோ அது அவ்வளவு வேகமாக நோய்களை குணப்படுத்தும். ஈவன் அது அறுவை சிகிச்சை செய்தா இருந்தாலும் அது
ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையானது ஜீவ

0: அந்த சக்தி, அந்த உயிர் சக்தி அந்த செல்களில் நல்ல நிரம்பும் பொழுதுதான் அது குயிக் ரெக்கவரி கிடைக்குதுங்க. அந்த விதத்தில் மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் என்பது யோகா முழுமையாக உடல் நோய்க்கும் மன அமைதிக்கும் ஒரு நல்வாழ்வுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக யோகக்கலை அதை அனுபவித்து பல பல லட்சக்கணக்கான மக்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் நோயின்றி ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது சான்றாக இருக்கிறது. யோகமும் ஒரு பயிற்சியும் மூலம் ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வியல் அனுபவங்களையும் பெற முடியும். அதற்கு யோகக்கலை பாரதம் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்வியல் தத்துவத்தை கலையை கற்று ஒவ்வொரு மனிதனும் மதம் இனம் ஜாதி தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பண்பாட்டு கலையாக யோகக்கலையை மனிதர்கள் பயன்படுத்தி அனுபவித்து அதனுடைய பயிற்சி முறைகளை செய்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வழங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.
1: ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. குறை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி. நேரம் 9 மணி. அரங்கிசை. திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. சலமு. வலஜி ராகத்தில் அமைந்த லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம் ஆதிதாளம்.

கல்யாணி ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை ஒலித்தது. நேரம் 9:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி பாலிஞ்சு காமாட்சி, ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் மத்தியமாவதி, ஆதிதாளம்.

0: மத்யமாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரான்சில் நடைபெறும் G7 நாடுகளின் வருடாந்திர உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இன்று சந்திக்கிறார். இதில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், வரி விதிப்பு, சர்வதேச நலன் சார்ந்த கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளன. சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற பாரத் இனோவேட்ஸ் 2026 நிறைவு நாள் விழாவில் உரையாற்றிய அவர், தொலைநோக்கு பார்வையையும் மாற்றத்தையும் உருவாக்கும் அடித்தளமாக இந்தியா திகழ்வதாக எடுத்துரைத்தார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி 2வது நாளாக இன்றும் சென்னை கலைவாணர் அரங்கில் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கான தடையில்லா சான்றிதழ் உரிமம், புதுப்பித்தல் உள்ளிட்டவைகளுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் நடைமுறை வரும் 1ஆம் தேதி அமல்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியிருக்கிறார். சமுதாய நலனிற்காக தன்னார்வத்துடன் பணியாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் தகுதியுடையோர் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுவோருக்கு வரும் சுதந்திர தினத்தன்று விருதுகள் வழங்கப்படவுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையத்தில் வருகின்ற 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிரபல தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்ட மேற்படிப்பு வரை படித்து வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பினை பெறலாம் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கௌரி சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் லீட்ஸில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு நடுவுலையும் கூட வானொலியை உற்ற தோழனாக ஏற்றுக்கிட்டு அது கூடவே பயணிச்சிட்ருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கத்தோடு உற்சாகம் தரக்கூடிய பாடல்களும் இதோ வந்தாச்சு. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு.

இசைக்கு இலக்கு நம்பர் இருக்கிற நம்ம திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு 12:10 நண்பகல்ல காத்திருக்கு பிரபஞ்சம் முக்கிய பிராணா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை சங்கீத சாரல் 12:10 நம்ம முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அந்த நேரத்துல திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தோழிகளை வரவேற்கிற நேரம் மங்கையர் உலகத்துல இன்னைக்கு கவனம் கமலமா உருண்டைய ஒருத்தங்க உருட்டி கொடுக்க அது கைமாறி கைமாறி எல்லாரும் வாய்க்கும் போன அந்த நிலா சோறு சாப்பிட்ட அனுபவங்களை தோழிகள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வரவேற்குது இன்னைக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கேட்டுட்டு இருக்கோம், இப்போ நாம போடு ஆட்டம் போடு.

0: எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லயும் நாம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரைக்கும் தனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உற்சாகத்தை நமக்கு அள்ளி தந்தது போடு ஆட்டம் போடு. முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த நேயர்களும் இதுவரை நம்மோடு சேர்ந்து பயணிச்சாங்க, அவங்களுக்கு நன்றி.
1: நேரம் இப்போது 10:30. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சிகள்ல கேட்கலாம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பழனி பாரதி அவர்களோட வரிகள்ல இளையராஜா இசையில் அமைந்த ஒரு பாடல்கள். முதல் பாடலா ஒலிக்கிறது மலேசியா வாசுதேவன், சித்ரா, சுரேந்தர், அருண்மொழி, தீபிகா பாடியுள்ள பாடல்.

0: இதுவரைக்கும் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பழனி பாரதி வரிகளில் இளையராஜா இசையமைத்த பாடல்களை கேட்டோம். நேரம் இப்போது 10:45.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: திருச்சி வானொலியின் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம். இன்று வகுப்பறை தாண்டிய வேலை வாய்ப்பு பயணம், தொழில் முனைவோர் வி. கௌசிக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். ஆனா அந்த பிசினஸ் எப்படி தொடங்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கும். எந்த மாதிரியான பிசினஸ் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அந்த பிசினஸ் நாம எப்படி டெவலப் பண்ணலாம்னு முதற்கொண்டு பல யோசனைகள் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை நாம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். நம்ம கிட்ட இதை பத்தி இன்னும் தெளிவா பேச வராங்க தொழில் முனைவோர். வாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்கலாமா?
6: நம்மளோட ஒரு தொழில் முனைவோர் கௌஷிக் விஜயகுமார் இருக்காரு, வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார்.
7: வணக்கம் சார்.
6: இப்ப நீங்க ஒரு பபிள் டீ அப்படிங்கிற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிசினஸ் இப்ப டீ அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், டீலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த பபிள் டீ அப்படிங்கறது புதுசா இருக்கு, இத பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க.
7: கண்டிப்பா சொல்லலாம் சார். அது சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இந்த நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், என்னன்னா ஸ்மால் டவுன்ஸ் பிக் ஆம்பிஷன்ஸ். அதாவது சின்ன நகரத்துல இருந்து பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியாதுன்னு யாருமே சொல்லல, அப்படியே நம்ம அதை பண்ணக்கூடாது. அதுக்கான முதல் கடியை நான் எடுத்து வச்சிருக்கேன். பபிள் டீங்கிறது என்னன்னா தாய்வான் லார்ஜினிட்ட ஒரு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுவோம். இதே சூவி போபா அப்படின்னா என்னன்னா, மரவள்ளி கிழங்க பிரவுன் சுகரோட மிக்ஸ் பண்ணி அதை பாயில் பண்ணி அதை வந்து வெனிலா பிளேவர்ஸோ இல்ல வந்து சாக்லேட் பிளேவர்ஸோ இல்ல டேரோன்னு சக்கரை கிழங்கு மாதிரி ஒரு ரூட் வகை, அதுல நம்ம மில்க் ஷேக் டைப்ல கஸ்டமர் சர்வ் பண்ணுவோம்.
6: இப்ப நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப இதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு, குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல டிமாண்ட் எப்படி இருக்கு?
7: கண்டிப்பா, நான் இதை வந்து ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 வருஷம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் நாங்க R&D பண்ணிருக்கோம். அந்த R&D பண்ணதுனாலதான் இப்ப நாங்க வந்து பிரான்சைஸ் கொடுக்க அளவுக்கு வந்திருக்கோம். என்னன்னா மத்த பொருள் எல்லாமே இங்க கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், இப்ப ஒரு தோசை எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா அதுல சில இன்கிரீடியன்ஸ் மாத்தி நம்ம கம்மியான விலைக்கும் விற்கலாம், அதிகமான விலைக்கும் விற்கலாம். ஆனா இந்த விஷயங்கிறது இந்தியால இல்லாத ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப இதை நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி R&D எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அனலிஸ் வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம்? ஸ்வாட்னு சொல்லுவோம், ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட். இந்த அனலிஸ் வந்து நாங்க பண்ணுவோம். ஏன் பண்றோம்
6: எங்கேயும்
7: பண்ணாதான் அதுல ப்ராஃபிட் நமக்கு வந்து அதிகமா வரும். சோ இந்த வேஸ்டேஜ் கம்மி பண்ணது நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க R&D பண்ணி எல்லாமே ப்ரீமிக்ஸ் பவுடர்ஸ் ஆகவும் ஷெல் லைஃப் வந்து அதிகமா உள்ள ஷெல் லைஃபாக அதை மாத்தி, பிளஸ் வந்து இந்த டாப்பியோக்கா அதாவது மரவள்ளி கிழங்க பிரவுன் சுகரோட மிக்ஸ் பண்ணி அந்த பால்ஸ் வந்து 6 மாசத்துக்கு ஷெல் லைஃப் உள்ள மாதிரி நாங்கள் கிரியேட் பண்றோம். எப்படின்னா சயின்டிபிகா பண்றோம். சோ அது சயின்ஸும் ஃபுட்டும் சேர்ந்து நடக்கிற மேஜிக் தான் அது. அதனால எங்களுக்கு வந்து வேஸ்டேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது, கம்மியாகும் போது எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும்.
6: இந்த பபிள் டீ ஒரு பிரான்சைஸ் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும்?
7: பபிள் டீ பிரான்சைஸ் ஆரம்பிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் தேவைப்படும். என்ன மைண்ட் செட்னா, இப்ப ஒரு டீ கடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 500 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, எப்பயுமே கூட்டமாவே இருந்து. ஆனா பபிள் டீ கஃபே ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 பேர் வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு டீ

0: வந்து 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்போம். சோ வந்து நமக்கு 30 பேர் வரணும், அதான் டார்கெட். நம்ம 500 பேர் வரணும், 1000 பேர் வரணும் நமக்கு அவசியம் இல்லை. அந்த மைண்ட் செட் முதல்ல வரணும் நமக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு டீ நம்ம செல் பண்ணோம்னா அதுல மார்ஜின் காஸ்ட் எவ்வளவு வரும்? 2 ரூபா 3 ரூபா வரும். ஆனா அது நம்ம லாபம் எடுக்கணும் அப்படின்னா 500 பேர் 1000 பேர் வந்தா லாபம் எடுக்க முடியும். ஆனா எங்களோட மார்ஜின் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டீக்கு 60 ரூபா வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு அது 30 பேர் வந்தாலே போதும். நம்ம 1000 டீ விற்கிற இடத்துல ஒரு 100 பபுள் டீ வித்தாலே போதும், நமக்கு அந்த புக்கிரமெண்ட் வந்துடும். அந்த மைண்ட் செட் உள்ளது முதல்ல அது அவசியம். ரெண்டாவது, இந்த விஷயத்த வந்து நாங்க ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னா அதுல வந்து நாங்க சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்கா தான் அது பண்றோம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் சொல்லுவோம். அந்த மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்க அதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணா மட்டும்தான் டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும், பிளஸ் வந்து உங்களுக்கு பிரைசிங் வைஸும் கரெக்ட் ஆகும்.
1: ஒரு புதுசா ஒரு விஷயம் வர்றப்ப வந்து நிறைய பேருக்கு ஒரு பயமும் இருக்கும். இப்ப டீ அப்படின்னா நம்ம சாதா டீயை, நமக்கு தெரிஞ்ச டீயை குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து அட்வென்ச்சரஸா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்கு எந்த மாதிரியான அவேர்னஸ் நீங்க பண்றீங்க, இல்ல எப்படி இதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து யூஎஸ்பின்னு சொல்லுவோம், யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு யூனிக்கா இருக்கணும், இல்லைன்னா பண்ற விஷயத்த வேற மாதிரி யூனிக்கா பிரசென்ட் பண்ணணும். எங்க ப்ராடக்ட் யூனிக்கான ப்ராடக்ட், எங்களுக்கு பிரசன்டேஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க. இதுல இது வந்து ஒரு என்ஜாயபிள் ட்ரிங்க் அப்படிங்கிறப்ப இது மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் கவர் பண்ணும். ஒரு அடல்ட் உள்ளவங்களோ இல்ல உங்க 40 ஏஜ் பிளஸ் உள்ளவங்களோ அவங்களுக்கு என்ன, நாங்க என்ன பண்றோம், ரா டீ ஃபிளேவர்ஸ் வச்சிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி இந்த டீ நாங்க குடிக்கிறோம், ஆனா நாங்க ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இந்த டீ குடிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, நீங்க எவ்வளவு நாள் தான் வந்து ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருப்பீங்க? அது ஒரு மாற்றம் வேணும்ல. உலகம் மாறுது, டெக்னாலஜி மாறுது, ஃபுட்டும் மாறுது. அதை ஹெல்த்தியா நாங்க கொடுக்கும்போது அது மாற்றத்துக்கே உங்களுக்கு தயக்க வருது. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க ஐஸ் டீ பிளேவர்ஸ்ல வந்து தாய் டீ, ஹாங்காங் டீ வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா நம்ம டீயே உங்களுக்கு சில்னஸ் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்க அதை வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து 40 இயர்ஸ் பிளஸ் உள்ளவங்களுக்கு, இல்லப்பா எனக்கு வந்து ஹெர்பல் தான் முக்கியம், எனக்கு வந்து வேற எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிறவங்களுக்கு மேட்சான ஒரு பிளேவர் வச்சிருக்கோம். அது வந்து ஜப்பான்ல உள்ள ஒரு ஹெர்பல், அந்த ஹெர்பல்லையும் நாங்க டீ மிக்ஸ் பண்ணி தரோம். சோ அப்படிங்கிறப்ப எங்களால யங்ஸ்டரும் கவர் பண்ண முடியும், அடல்ட் பீப்புள்ஸும் கவர் பண்ண முடியும்.
1: இப்ப நீங்க சொன்ன மாதிரி டயர் 3ல இருந்து டயர் 1க்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இப்ப டயர் 3ல இந்த பிரைஸ் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா தெரியலையா? அதிகமா தெரியும் இல்ல,
0: டயர் 1ல இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாரும் ஆவரேஜா 350 ரூபீஸ் 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே ப்ராடக்ட நான் டயர் 3ல 200 ரூபாய்க்கு கொடுக்கறேன். அப்படிங்கிறப்ப 350 ரூபாய் குடிக்கிறவங்க யார் குடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, டயர் 3ல இருந்து அங்க போய் படிக்கவோ இல்ல வேலைக்கு போனவங்களோ அங்க குடிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த நான் இவங்க ஊர்ல குடுக்கறேங்கிறப்ப குடிக்காம இருப்பாங்களா? கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒண்ணு தோணுனா, நம்ம குடுக்கற அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா, டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு தான் பாப்பாங்களே ஒழிய, நம்ம வந்து பணம் இவ்வளவு செலவு பண்ணுமான்னு பாக்குற மக்கள் இப்ப இல்ல. மக்களோட மனநிலையும் மாறிட்டு தான் இருக்கு. குவாலிட்டியான பொருளை மக்கள் தேடி வந்துட்டு தான்
1: இருக்காங்க. இப்ப இந்த டீயோட சேர்த்து வேற ஏதாவது விஷயங்களும், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி அதுவும் ஆட் பண்றீங்க?
0: கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணும்போது வெறும் பபுள் டீ மட்டும் போட்டோம்னா வந்து ட்ரை பண்ணுவாங்க, நல்லா இருக்குன்னா 10ல 2 பேர் கன்வெர்ட் ஆவாங்க. எல்லாத்தாலையும் டெய்லி வந்து இதை வந்து சாப்பிட்டு இருக்க முடியாது. எங்களோட மார்க்கெட்டிங்கே பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 20 இயர்ஸ் to 35 இயர்ஸ் குள்ளதான் மார்க்கெட்டிங் பண்றோம்.
1: ஓகே.
0: சோ அவங்கள மோஸ்ட்லி அஃபோர்டபுள் வந்து எப்பயாச்சும் ஒரு ஈவென்ட்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ இல்ல பர்த்டே பார்ட்டிஸோ அப்பதான் இது வந்து இங்க வந்து சாப்பிடணும்னு
1: நினைப்பாங்க.
0: இதை ஓவர் கம் பண்ண நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க வந்து இதோட அடிஷனல் மெனுஸ் வச்சிருக்கோம். வாஃபல்ஸ் வச்சிருக்கோம். வாஃபல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பி வாஃபல்ஸ் இருக்கு, ரெட் வெல்வெட் வாஃபல்ஸ் இருக்கு, இதுல வந்து உங்களுக்கு 10 வெரைட்டிஸ் இருக்கு. அது இல்லாம மோமோஸ் வச்சிருக்கோம். மோமோஸ் வந்து இனிக்கா நாங்களே மேனுபேக்சரிங் பண்றோம். அந்த மோமோஸ் பாத்தீங்கன்னா வெஜ் வெரைட்டியும் இருக்கு, நான்வெஜ் வெரைட்டியும் இருக்கு. இதுல ஒரு 10 மோமோஸ் வரும். இது இல்லாம இன்னொரு யூனிக் ப்ராடக்டான பாவு பன் வச்சிருக்கும். பாவு பண்ணுங்கிறது என்னன்னா, சாஃப்டான பண்ணுக்கு நடுவுல ஸ்டஃபிங் வச்சு குடுக்கற ஒரு பர்கர் மாதிரி. நீங்க ஆர்டினரி பர்கர் சாப்பிட்டுருப்பீங்க, பாவுபன் வந்து மோஸ்ட்லி யாருமே இந்த ஏரியால சாப்பிட்டு மாட்டாங்க. சோ அதையும் நான் கொண்டு போய் ரீச் பண்ணும்போது எங்களுக்கு என்ன நல்லா ரீச் ஆகுது.
1: வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னென்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் வரலாம், அது எப்படி அவங்க அதை ஓவர் கம் பண்ணி வர்றது?
0: கண்டிப்பா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய டிஃபிகல்டிஸ் வரும். என்னென்ன வரும்னா, முதல்ல என்ன ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய டிஃபிகல்டி. அது இனிக்கான ஒரு ப்ராடக்ட் போகும்போது நம்ம ஊர்ல இல்லாத ஒரு விஷயத்த பண்ணும்போது நீங்க வந்து டெஸ்டிங்க்கு சாம்பிளிங்க்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நிறைய செலவாகும். இப்ப நாங்க தாய்வான்ல ஒரு ஆர்&டி டீம் அங்க வச்சு நாங்க அங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட் வந்து காஸ்ட் வைஸும் நல்லா இருக்கணும். இப்ப ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். அதான் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு நார்த் இந்தியாவுக்கு ஒரு டேஸ்ட் பட்ஸ் இருக்கும், சவுத் இந்தியாவுக்கு ஒரு டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு என்ன பிளேவர் சூட் ஆகுமோ அதை மட்டும் தான் நாங்க பர்டிகுலரா பண்றோம். சோ அது நாங்க பண்ண ஆர்&டி வந்து 100% சக்சஸ் ஆயிருக்கு. எப்படி சொல்லணும், எங்களோட 4 அவுட்லெட்லயுமே நாங்க எதிர்பார்த்தது அப்படியே நடக்குது. இந்த கோல்டு சீசன்ல 1-2 பில்லிங்ஸ் வந்து கம்மியானாலும் கஸ்டமர்ஸ் வந்து திருப்பி ஓவர் ஃபுளோ ஆயிட்டே இருக்காங்க. அதாவது 100 பேர் வராங்கன்னா எங்க டார்கெட் வந்து 40 பேரா கஸ்டமரா மாறணும். ஆனா நாங்க 60 பேரா மாத்திருக்கோம். இப்ப இந்த ஓவர் கம் பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல கஷ்டப்பட்டது தான் இப்ப எங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இம்போர்ட் பண்ணும் போது எங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஏன்னா ஃபுட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா சர்டிபிகேஷன்ஸும் கரெக்டா வச்சுக்கணும். எங்க சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ் இருக்கு, ஸ்டேட் எஃப்எஸ்எஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, ஐஇசி இருக்கு, இதெல்லாம் வச்சு நாங்க அதுக்கப்புறம் தான் இம்போர்ட் பண்றோம்.
1: சரி, நிறைய பேர் வந்து இப்போ ஒரு புது கான்செப்ட் வர்றப்ப அதை பிரான்ச்சைஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அந்த புதுசா இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வருது?

0: இந்த பிரான்சைஸ் ரிலேட்டடா
1: என்ன அப்ரோச் பண்ற மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு டீ பிராண்ட் நினைக்கிறாங்க. இது முதல்ல அதை எங்களுக்கு புரிய வைக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. நாங்க இன்னொரு டீ பிராண்ட் தான், ஆனா இது வந்து ஒரு ஃபாரின் ட்ரிங்க்னால டீயோட சேர்த்து நாங்க மத்த ஐட்டம்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கறோம்.
0: ஓகே,
1: ஒரு டீ பிராண்ட் அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி இப்ப 5 இயர்ஸ் பேக்லாம் பாத்தீங்கன்னா டீ கடை இருக்கும் ஒரு தெருவில், அங்க போய் குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அதையே வந்து கொஞ்சம் எல்லாமே யூனிக்கா ஒரு டிசைனோட யூனிக்கா ஒரு பிராண்டோட இப்ப வந்து ஒரு தெருவில் இருந்தது ஊர் ஃபுல்லா 4-5 வர ஆரம்பிச்சிச்சு. வந்த எல்லாமே 5 வருஷத்துக்கு அப்புறம் பீக் ஆகி இப்ப அதுக்கப்புறம் போக இடம் இல்லாம அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. ஆனா எங்க பொருள் இப்பதான் போவே ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னொரு 5 வருஷத்துல எப்படி டீ பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல இருக்கோ அந்த மாதிரி பபுள் டீ பிராண்ட்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும். அதுக்கு முத விதை நாங்க போட்டதா இருக்கும். ரெண்டாவது, நீங்க வந்து 7.5 லாக்ஸ் சார்ஜ் பண்றீங்க, அது ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு சாதாரணமா ஒரு கடையோ ஒரு பிசினஸோ ஆரம்பிக்கணும்னா மினிமம் 5 லட்சம் வேணும். 5 லட்சத்துல நம்ம எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம 5 லட்சத்தை போடுறாங்க. சில டவர் நாங்க என்ன சொல்லுவோம், 7.5 லாக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பிராண்டிங் பண்ணி கொடுத்துறோம், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துறோம், மிஷினரிஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம், இன்டீரியர் செட்டப் பண்ணி கொடுத்துறோம், உங்களுக்கு கிளாஸ் டோரும் ஏசி மட்டும் தான் வராது. அது இல்லாம மத்தபடி எல்லாமே நாங்க கொடுத்துறோம், உங்களுக்கு சிஸ்டம் சாப்ட்வேர் பிரிண்டர் சாப்ட்வேர்ல வந்து உங்களுக்கு கஸ்டமர் டேட்டாவை வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும் அந்த டேட்டாவை வந்து எங்களோட பேக் அண்ட் டீம் வந்து அவங்க கஸ்டமரோட வந்து டைப்ல இருப்பாங்க. எப்படின்னா இப்ப ஒரு கஸ்டமர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு போறாங்க ஒர்க் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு யாருக்கு வந்து கொடுக்கணும்னு தோணுதோ நாங்க இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஏன்னா இதுக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அவங்களால எங்க பிராண்டுக்கு டேமேஜ் வரக்கூடாது, எங்களால அவங்களுக்கு ஒரு நஷ்டம் ஆயிடக்கூடாது.
0: பபுள் டீ ரிலேட்டடா வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்காக ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி.
2: புதுசா தொழில் முனைவோர் ஆகணும்னு நினைக்கிறவங்க பபுள் டீ மாதிரியான பிசினஸ் எல்லாம் எடுத்து செய்யலாம் அப்படின்னு நம்ம கிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க வி கௌஷிக் அவங்க. இது வந்து ஒரு பெரிய நிறுவனத்தோடைய டைப் மாதிரியோ அவங்களுடைய நிறுவனத்தோடைய அந்த பெயரை நம்ம ஒரு பிரான்ச்சாவோ நம்ம யூஸ் பண்ணி தொடங்குறதுதான் இந்த மாதிரியான பிசினஸ். இது மட்டும் இல்லாம வீட்லயே இன்னைக்கு சிறு தொழில் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஊர்கா பாக்கெட்டா இருக்கட்டும், அப்பளம் வடகம் இப்படின்ற சின்ன சின்ன தொழில் ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு பெரிய நிறுவனமா சக்சஸா கொண்டு போறவங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுகிட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட இணைகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விமலா. நன்றி. திருச்சி வானொலியின் அலைவரிசை 936 KHz நேயர்கள் இதுவரை கேட்டது உற்சாகம் உச்சத்தில் வகுப்பறை தாண்டிய வேலைவாய்ப்பு பயணம்.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20, 26 மற்றும் 27 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 20, 21, 27 மற்றும் 28 தேதிகளில் தாம்பரம் வரை இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியன் சுவாமி கோயில்களில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 11:02, ஆகாஷ்வாணி சென்னை. மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி தொடரும் நிகழ்ச்சி தேன் சேந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் 16 வயதினிலே திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்கக் குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரந்தான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்

கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில்.

புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து ஜென்ஷி பி வசந்தா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் ஜென்ஷி எஸ் பி சைலஜா பாடிய பாடல்.

அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து லதா ரஜினிகாந்த் பாடிய பாடல்.

மண்வாசனை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் உமா ரமணன் பாடிய பாடல்.

கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை.

0: கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து மனு சுஜாதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி செட்டுக்குருவி.

0: சிந்தும் நேரம் கேட்டீர்கள்.
1: நேரம் சரியாக 12 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில்.
2: குறளமுதம்
3: சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 8 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: அப்பா, இந்த சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளவு சிரமம். ஆரன் சத்தம், நல்ல மூச்சு காத்து இல்ல, டிராபிக்ல சிக்னல்ல நிக்கும் போது எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்குது. காத்துல நச்சு புகைதான் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிளாஸ்டிக் நுண்துகளும் அதிகமாயிடுச்சுன்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, சீனால குவாங்சோ, சியான் இந்த மாதிரியான பெருநகரங்கள்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வான்பரப்புல கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக் மேகங்களோட பிடியில சிக்கி இருக்கதா ஒரு புதிய ஆய்வு சொல்லுது. சீன அறிவியல் அகாடமியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த நகரங்களோட வான்பரப்புல இருக்கிற நுண் பிளாஸ்டிக், அதாவது நானோ பிளாஸ்டிக்னு சொல்றோம் இல்லையா, இந்த துகள்களை ஆய்வு செஞ்சப்போ ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. முன்னாடி கணிக்கப்பட்டதை விட கூடுதலா, அதாவது 2-6 மடங்கு அதிகமா இந்த துகள்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. காத்து நிலையா இருக்கும் போதே கூட சாலைகளை போகக்கூடிய வாகனங்களால பிளாஸ்டிக் துகள்கள் மறுபடியுமா வளிமண்டலத்துக்குள்ள போகுது. சின்ன அளவுல இருக்கிறதுனால இந்த துகள்கள் நீண்ட நேரம் காத்துல தங்கி மேகங்கள் உருவாக தூண்டுகோலா அமையுதுன்னு சொல்றாங்க. இதனால பிளாஸ்டிக் துகள்கள் மழையா பொழிஞ்சு அது உருவாகாத இடங்களுக்கும் கூட பரவக்கூடிய அபாயம் இருக்குதான். பெருங்கடல்கள், உணவுப் பொருட்கள், ஏன் உடல் உள்ளுறுப்புகள் வரைக்கும் கூட பிளாஸ்டிக்கோட நுண்துகள்கள் புகுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வளிமண்டலத்துல இதோட தாக்கம் குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த பிளாஸ்டிக் துகள்கள் 200 நானோமீட்டர் அளவுக்கு காத்துல பரவி இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகளா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பூமியோட ஒவ்வொரு பகுதியிலையும் பரவி வரக்கூடிய உலகளாவிய பிரச்சனையா மாறி இருக்கு. இந்த பிளாஸ்டிக் துகள்கள் உலகளாவிய காலநிலையை எப்படி மாத்தும்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா மேகங்கள் உருவாகிறதுல இது முக்கிய பங்கு வகிக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது மனித ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கவலை தெரிவிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த துகள்கள்லாம் இப்ப நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக்னால ஆனது இல்ல, இதுவரைக்கும் பயன்படுத்தணும் இல்லையா, அதோட தாக்கமா இருக்கும். இன்னுமா உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்க பெரிய மனசு இல்லை?

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் 12:10. நேயர்களே, இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் பிரபஞ்சம் முக்கிய பிராணா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சரணுச்சித்தி விநாயகா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா, சௌராஷ்டிர ராகம், மிஸ்ரு சாப்பு தாளம்.

நிறைவாக மறைவேறே என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், லதாங்கி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று பிரபஞ்ச முக்கிய பிராணா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜன் அல்லூர் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெர்ட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் பட்டியலில் 500-க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: சட்டமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏத்துறது வந்து ஃபீஸபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
3: தேங்காய் கொண்டு வந்து விக்கிறது, கொப்பரை விக்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் எடுக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா இது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலே கூடுதலா கொள்முதல் பண்ணிக்கிறது.
4: இந்த 2 வருஷமா அங்கதே வர்றோம். விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க ஒரு வாரத்துல. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல. அதனால பரவாயில்ல.
1: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வடமாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா

0: அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1
1: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.
1: கான் ஹே யே ஜிஸ்னே துபாரா முட்கே முஜே நஹீ தேகா? ஹூ இஸ் ஹீ?

0: are you?
1: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
2: நேரம் இப்போது 1 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்.

காற்றின் அலைவரிசைகள்ல இனி கேட்கலாம் மலரின் வாசம் போல மனதை மயக்கும் மதுர கீதம். முதலாவதா தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகள்ல பி சுசிலா பாடிய எம் கே மகாதேவன் இசையமைத்த பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் மணப்பாறை, காமராஜ் நகர், பி வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, வேமா, சபரிவாசன், செந்தில், ஹரி, ஹரிணி, குணா, தேசிகா, தர்ஷா, தர்ஷி, லிஷாந்த், பார்த்திபன், நித்யஸ்ரீ, ஐஸ்வர்யா, ஹரிஹரசுதன், சந்திரசேகர்.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை கீதம். அடுத்த பாடலா நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைத்த TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் ஒண்ணு வருது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க நாமக்கல், கொடிக்கால், புதூர், ஆர் முத்துசாமி, அகிலாண்டேஸ்வரி, நாகதேவி, கௌஷிக்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மதுர கீதம். அடுத்ததா பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா பாடிய பாடல். இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர்கள் பாலா, சங்கர், சித்ரா, சதாசிவம் மற்றும் குடும்பத்தார் நெல்லை.

இருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மனதை மயக்கும் மதுரை கீதத்தோடு. நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததா பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து பி சுசீலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் கேட்கலாம். நிகழ்ச்சியில இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறவங்க திருச்சி கள்ளுக்குழி கா முருகேசன், மு அம்பிகா, காயத்ரி, மு காமாட்சி.

நேர்களே, இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலியின் 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததா ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையமைத்து LR ஈஸ்வரி மற்றும் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் ஒன்று வருது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க லால்குடி லக்ஷ்மி நாராயணபுரம், M துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார்.

நேயர்களே, இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz மனதை மயக்கும் மதுரை கீதத்தோடு. அடுத்ததா இமயம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டிருக்காங்க இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா. பாடல் யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரல்ல வருது, கேட்கலாம்.

இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மதுரை கீதத்தோடு நிகழ்ச்சியில அடுத்ததா இமயம் திரைப்படத்திலிருந்து இயேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரல்கள்ல MS விஸ்வநாதன் இசையமைத்த கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க திருச்சி மன்னார்புரம் நல்ல கருப்பன், என் விசாலாட்சி, என் அழகப்பன்.

நேர்களே, இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலியின் முதலலை வரிசை 936 KHz மனதை மயக்கும் மதுரை கீதத்தோடு. அடுத்ததா வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து சிறுகாம்பூர் குறிஞ்சி நகர் ஆர் கிருஷ்ணன், மதியழகன், மதுபாலன், இளஞ்செழியன், தரணி, தன்யா, தமிழ் அமுதன், செந்தமிழ் செல்வி, அபிராமி, அமர்நாத் ஆகியோர் விரும்பி கேட்ட கே வி மகாதேவன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைந்திருக்கும் திருச்சி வானொலியின் முதலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மனதை மயக்கும் மதுரை கீதத்தோடு. இதுவரை நீங்கள் விரும்பி எங்களுக்கு எழுதி அனுப்பிய கடிதத்திலிருந்து 8 பாடல்கள் ஒலித்தது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க இருக்கு தவப்புதல்வன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரல்களில் ஒரு பாடல்.

0: கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். நேர்களே, இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாபேக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும்

0: மேலாக சுயசார்பு நிலையுடன் புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவத்திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய திறன்மிகு நிலைப்பாடுகளால் நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கவுள்ளனர். பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். G7 நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி செயல்திட்ட அமர்வுகளிலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் வாண்டர்லேயனுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும், ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் சாதனை அளவாக 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான 15.6% வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். 2013-14 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு தளவாட உற்பத்தியும் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா மொனாக்கோ நாடுகள் இடையேயான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் எடுத்துரைத்தார். இயற்கை வளங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதோடு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு வழிகோலும் வகையில் நலிவடைந்த நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச பாலைவன தடுப்பு தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 26 மில்லியன் ஹெக்டேர் பயன்பாடற்ற நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளம் உள்ளிட்ட பேரிடரை கையாள்வதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் நிலையில் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து முன்னெடுத்து சென்றது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கலாச்சார பெருமையையும் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் 2024 ஜனவரி மாதம் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டையை பிரதமர் பிரம்மாண்டமாக நிகழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2021 மக்களுக்காக திறக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் வழித்தடத்தின் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் கங்கை ஆறும் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ள சிறந்த ஆன்மீக தளமாக இது உருவெடுத்தது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திருச்சி கட்டிடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் கூறுகிறார்.
2: கடந்த 12 வருடங்களில் நமது பாரதத்தை உன்னத தேசமாக மட்டுமில்லாமல் நமது பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தையும் உலகில் உள்ள அனைவருக்கும் நமது பாரத பிரதமர் தெரியப்படுத்தியுள்ளார். காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து காசி தமிழ் சங்கமம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இது இருவேறுபட்ட கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும், ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் நமது பாரத பிரதமர் மேற்கொண்டு வருகிறார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு

0: அமைப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடனளவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அரசாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாது என்றார். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக்கொண்டார்.
2: 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
1: நாகை மாவட்ட ஆதி திராவிடர், பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் அளிக்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும், பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் இப்பொழுது 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: பணங்குவிக்க துள்ளி.
1: முருங்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அனைத்து பாகங்களும் இலை, காய், பூ, விதை இப்படின்னு எல்லாமே மூலப்பொருட்களா மட்டும் விற்காம அதை அதிக

0: லாபம் தரக்கூடிய புதிய பொருளா மாத்துறது தான் மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். முருங்கைய பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு சந்தையில சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுறதுனால இதுக்கு உள்நாட்டுலயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி நிறைய வரவேற்பு இருக்குது. அப்போ இந்த பயிரை சாகுபடி செய்யறதுனாலயும் அத மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுனாலயும் விவசாயிகள் தொழில் முனைவோர் ஆகிறதுக்கும் பல மடங்கு கூடுதல் வருமானம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உள்ளன. அப்போ இது பத்தின செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம் தானே, தெரிஞ்சுக்குவோங்களா?
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு முருங்கையில என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், அதுக்கு சந்தைப்படுத்துறதா இருந்தா என்ன செய்யலாம் அப்படிங்கிற

0: அதை எப்படி செய்யலாம், அதுக்கு சந்தைப்படுத்துறதா இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிற குறித்து தன்னுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தினுடைய பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: ஐயா, அதாவது முருங்கைக்காய் அப்படின்னாவே எல்லாத்துக்கும், முக்கியமாக சமைக்கிறவங்க வந்து வீட்டில் சாம்பாருக்கு காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நம்ம பாட்டு கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்னு வேணால் கூடவே சேர்த்து ஒரு முருங்கைக்காயும் வாங்கிட்டு வாங்க அப்படின்பாங்க.
2: ஆமாம்,
0: ஒரு வாசனைக்காகவும் கூடுதல் சுவையை தரும் அப்படிங்கிறதுக்காக.
2: ஆமாம்,
0: முருங்கையிலேருந்து எந்தெந்த பாகங்கள்லேருந்து நீங்கள் மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க.
2: முருங்கை வந்து அற்புதமான ஒரு காய்கறி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருங்கைக்காவை எந்த குழம்புல வேணாலும் சேர்த்துக்கலாம். சாம்பார்லேயும் போட்டுக்கலாம், புளிக்குழம்புலையும் சேர்த்துக்கலாம், மீன் குழம்புலையும் சேர்த்துக்கலாம். முருங்கை ஒரு காய் போட்டிங்கன்னா அதோட சுவையும் மனமும் அதிகமாக இருக்கும், அதை சாப்பிடக்கூடிய ஆசையை தூண்டும். அதுதான் முருங்கையோட ஸ்பெஷல். அதே மாதிரி முருங்கை மரத்திலிருந்து வர்ற பாகங்கள், ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை. நம்ம இது வரைக்கும் முருங்கைக்கீரையை தான் அதிகமாக மதிப்பு கூடுதல் பண்ணிகிட்டு இருப்போம். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை காயிலேருந்து வர்ற முருங்கை விதைகள், முருங்கை பூ, இது எல்லாமே வந்து சுவையாகவும் இருக்கும், அதே அளவில் உடல் நலத்துக்கும் நல்ல மருந்து. மிராக்கல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கை மரத்தை.
0: முருங்கை பூவில் இருந்து என்னென்னலாம்?
2: பூ வந்து ஒரு அருமையான மருந்து. நம்ம வீட்டில் வந்து நிறையா செஞ்சு சாப்பிட்ருப்போம் அனிமிக்காக இருக்கவங்களுக்கு. முருங்கை இலையில் என்னென்ன பொருட்கள் பண்ணுறோமோ அதவே பூவிலேருந்து பண்ணலாம். அந்த பூவை வந்து மரத்துலேருந்து தனியாக எடுத்து அதை காய வச்சு உலர்த்தி பவுடர் பண்ணி அதை வந்து கேப்சூலில் போட்டு இது பண்ணலாம். பூவிலேருந்து ஊறுகாய் சட்னி மாதிரி அதை ரெடி பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். பூவோடலேருந்து அந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடர்லேருந்து பிஸ்கட்டோ குக்கீஸோ அது மாதிரி பண்ணலாம்.
0: சிறப்புங்க. அதே போல் முருங்கைக்காய் விதை இருக்குது, அதுலேருந்து என்னெல்லாம்?
2: முருங்கைக்காய் விதையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாற்றுக்காக முருங்கைக்காய் விதை பண்ணுவாங்க. சமீப காலமாக முருங்கை விதையை காய வச்சு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பருப்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து அதுலேருந்து எண்ணெய் பிரித்து எடுக்கிறாங்க. அந்த எண்ணெயை வந்து சில மூலிகை பயன்பாட்டுகள் யூஸ் பண்ணுறாங்க உடம்புக்கோ. இப்போ வந்து அந்த எண்ணெயிலேருந்து குக்கிங் ஆயில் சமைக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த எண்ணெயில ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அதை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் இல்லாம எண்ணெய் கேக் இருக்கு பாத்தீங்களா, புண்ணாக்குன்னு சொல்லுவோம். நம்ம புண்ணாக்கு கடலை புண்ணாக்குலாம் நம்ம சாப்பிடுவோம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, மாட்டுக்கு வச்சிருக்க கண்ணா போக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த புண்ணாக்குலயும் புரதச்சத்து அதிகமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு இதுல வந்து டிராபேக் என்னன்னா, அந்த இதுல கசப்பு தன்மை. அந்த கசப்பு தன்மை எடுத்துட்டு அந்த புண்ணாக்கை வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடரை வந்து எல்லா உணவுப் பொருட்களையும் குக்கீஸோ சப்பாத்தி மாவுலையோ கலந்துட்டோம்னா நம்ம வந்து புரதச்சத்துக்கள் அதிகமா இருக்கும்,
0: நம்மளுக்கு கிடைக்கும்
2: கிடைக்கும்.
0: ஐயா, இப்ப நீங்க வந்து முருங்கையில இருந்து கிடைக்கக்கூடிய இலை, முருங்கை விதையில இருந்து செய்யக்கூடியது, அப்புறம் முருங்கை பூ, இது எல்லாத்துல இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம் விதவிதமா சொன்னீங்க. இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்களா நம்மளுடைய நிப்டத்துல?
2: எங்களோட நிறுவனத்தில் நிப்டத்தில் இது செய்யறது எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு நாள் பயிற்சி, மூன்று நாள் பயிற்சிகள் தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஒரு நாள் பயிற்சிக்கு அதுக்குரிய தொகை இருக்கும், மூன்று நாட்கள் பயிற்சிக்கு அதுக்குரிய தொகை இருக்கும்.
0: இந்த மூன்று நாள் பயிற்சியிலையும் இந்த நாலு பொருட்கள் இருந்து இலை காய் பூ விதை இது நாலுலேருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டு பொருட்களையும்
2: இது வரைக்கும் நம்ம வந்து விதையிலேருந்து எந்த பயிற்சியும் நம்ம கொடுத்தது இல்லை. ஏன்னா அதோட எண்ணெய் மெஷின் அந்த இயந்திரங்கள்லாம் வேணும், அதனால நம்ம இது கொடுத்தது இல்லை. ஆனால் இலை காய் பூலேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.
0: சரிங்க ஐயா, அதான் ஒரு நாள் பயிற்சி மூன்று நாள் பயிற்சி, அதில் வந்து இந்த மெஷினரிஸ்லாம் இப்போ நிறையா தேவைப்படும், இயந்திரங்களுக்கெல்லாம் எப்படிங்க?
2: இலையை காய வைக்கிறதுக்கு சூரிய உலர்த்தி போதும். அதை பொடி பண்ணுறதுக்கு பல்வரைசர், அது வந்து மார்க்கெட்லேயே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த காயிலேருந்து பதப்படுத்துறதுக்கு சரியான இயந்திரங்கள் இல்லாதனால தான் விவசாயிகளோ இல்லை அதை சார்ந்த நிறுவனங்களோ யாருமே முருங்கைக்காயை பதப்படுத்துறதில்ல. எங்களோட நிறுவனத்தில் நாங்கள் முருங்கையை, ஏன்னா முருங்கையை சின்ன சின்ன வெட்டுறதுக்கு அதுக்கு ஒரு இயந்திரமும், முருங்கையிலேருந்து பல்ப் அந்த ஊன் எடுக்கிறது அதுக்கு ஒரு இயந்திரமும் நாங்கள் செஞ்சு அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அதை பேட்டன்ட்டுக்காக சப்மிட் பண்ணியிருக்கோம். எங்கள் கிட்ட அந்த மெஷின் இருக்கு. இதை தாண்டி நம்ம பல்பு சாம்பார்லாம் செய்யறதுக்கு நிறைய கெட்டில் அதெல்லாம் வந்து மார்க்கெட்ல இருக்குது, ஆல்ரெடி இருக்குது,
0: அதெல்லாம் வாங்கிக்கலாம்
2: வாங்கிக்கலாம் வெளியில வாங்கிக்கலாம்.
0: சரிங்க, இப்ப மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் பண்றதுனால எவ்வளவு நாளைங்க வாழ்நாள் அதிகரிக்கும்? அது இலையா இருக்கட்டும், இல்ல முருங்கை காயிலிருந்து இருக்கக்கூடிய ஊனா இருக்கட்டும், இல்ல பூவா இருக்கட்டும், எவ்வளவு நாள் செல்ஃப் லைஃப் பீரியட் கிடைக்குங்க?
2: ஒவ்வொரு பொருளோட சேமிப்பு காலம், அது செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா, எந்த பொருளையும் பவுடர் பண்ணிட்டாலும் அதோட வாழ்நாட்கள் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் இருக்கும். குளிர்ந்த நிலையில வந்து பதப்படுத்துகிற எந்த பொருளும் குறைந்தபட்சம் 6-10 மாதங்கள் வரைக்கும் கட்டாயம் இருக்கும். ஆனால் அந்த குளிர்ந்த நிலைகளில் இது பண்ணுறப்ப நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டிஷன் சொல்லுவோம், அந்த ஃப்ரிட்ஜ்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை வச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த 6-10 மாதங்கள் வரைக்கும் இருக்கும். குறைந்தபட்சம் இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் 3 மாத காலத்து வரைக்கும் நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம்.
0: சரிங்க, இப்போ நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் மதிப்பு கூட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறேன், பயிற்சி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்துடுறேன். இருந்தாலும் எனக்கு இந்த மெஷினரிஸ் எல்லாம் வந்து

0: இல்லை அப்படின்னா உங்களுடைய நிறுவனத்திலே அதை என்னுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் செய்யலாமா? அதுக்கான அனுமதி உண்டா? அது எப்படி செய்யறது? அந்த விவரங்களை சொல்லுங்க.
1: கட்டாயமா செய்யலாம். எங்களோட நிறுவனத்துல இன்குபேஷன் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர், விவசாயிகள், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறுவனங்கள் எங்களோட இன்குபேஷன் சென்டர்ல ஒரு மெம்பரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எங்கள்கிட்ட இருக்கிற மிஷினரிகள், இயந்திரங்கள், எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அவங்க பயன்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட செஞ்சு சந்தைப்படுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை அதே முறையில் அவங்க வெளியில போய் ஒரு இண்டஸ்ட்ரியை அவங்க நிறுவனத்துக்கு முடியும். அந்த ஃபெசிலிட்டிஸ் எங்களோட இன்ஸ்டியூட்ல இருக்கு.
0: சரிங்க ஐயா. முக்கியமாக நீங்கள் அடுத்து எல்லாருமே வந்து இந்த மதிப்பு கூட்டின பிற்பாடு முக்கியமாக எந்த இடத்துல போய் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அந்த சந்தைப்படுத்துறதுல ஒரு சின்ன தயக்கம், அது சார்ந்த பயிற்சிகள்லாம் நம்மளுடைய நிறுவனத்தில் தர்றீங்களா?
1: இப்போ நம்ம நிறுவனத்தில் அது மாதிரி பயிற்சிகள் இருக்கு. இருந்தாலும் சந்தைப்படுத்துதல் வந்து யார் வந்த இதை நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட சந்தை நிலவரங்களை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நிறுவனங்களை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது.
0: சரிங்க ஐயப்பா. இந்த இலையை வந்து உலர்த்தணும், சோலார் ட்ரையரில் உலர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த உலர்த்தும் போது எத்தனை டிகிரி செல்சியஸ் வச்சுக்கிறது, இல்லை நம்ம வெயிலில் உலர்த்துறோன்னா எத்தனை நாள் வந்து அதை உலர்த்தினா அந்த அந்த பொடி பருவத்துக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
1: இந்த இலைகளை உலர்த்துறதுக்கு 45 65 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம உலர்த்தினா போதும். சூரிய உலர்த்தியில உலர்த்தணும் அப்படின்னா அதிகபட்சம் 2 நாள், நல்ல இப்போ மே மாதம் போல இருக்கிற சூரிய காலங்களில் வந்து 2 நாட்கள் அதிகபட்சம் போதும். இல்ல ட்ரே ட்ரையர்னு சொல்லுவோம், தட்டு உலர்த்தி, இது வந்து இயந்திரம் மூலமா உலர்த்துறது, அதுல பாத்தீங்கன்னா 7 to 8 மணி நேரம் அதிகபட்சமா போதும்.
0: சரி, முருங்கை விதையில இருந்து பொடி எப்படிங்க செய்ய முடியும், அது என்ன ப்ராசஸ், அது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்லுங்களேன் நேயர்கள்.
1: இப்ப பொடி பண்றதுக்கு எந்த ஒரு பொருளையும் பொடி பண்றதுக்கு முதல்ல உலர்த்தணும், ட்ரை பண்ணணும். உலர்த்தி அதோட ஈரப்பதத்தை ஒரு 10 to 12% இருந்தால் மட்டுமே அதை பொடி பண்ண முடியும் எந்த ஒரு பொருளாக. இலையை வந்து நீங்கள் உலர்த்துனீங்கன்னா அதோட ஈரப்பதம் வந்து 4 to 6% வந்துடும். இப்போ ஊன் அந்த பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஈரப்பதமே 80% to 85% ஈரப்பதம் இருக்கும். அதை ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஆனால் அதை வந்து இந்த குளிர்ந்த ஃப்ரீஸ் ட்ரைங்னு சொல்லுவோம், அந்த இதில் உலர்த்தும் போது அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அப்படியே ப்ரிசர்வ் ஆகிக்கும். உலர்த்துறதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு பல்வரைசரில் போட்டாவே நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஆனா விதையில இருந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, விதையில இருந்து விதையை நம்ம வந்து பவுடர் பண்ணலாம். ஆனா அதுல இருக்கிற வந்து எண்ணெய் பதம், அந்த புரதம், அதெல்லாம் என்ன ஆகும்னா அதை பொடிய பண்றப்ப அது மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அதனால விதையில இருந்து நேரடியா நம்ம அதை உலர்த்த முடியாது. விதையில எண்ணெயை பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த பின்னாக்க உலர்த்தி அதை பவுடர் பண்ணிக்கலாம்.
0: ஐயா, இப்ப இத்தனை மதிப்பு கூட்டு பொருட்களும் செய்யறோம், இதுல இலையா இருக்கட்டும், பூவா இருக்கட்டும், இல்ல காயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அதனுடைய சத்துக்கள் எதுவும் குறையறதுக்கு எதுவும் வாய்ப்பு உண்டா?
1: நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும். இயற்கையா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதும் ஒரு மதிப்பு கூட்டுதல் பண்றதுக்கும் கட்டாயம் வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகள் வந்து எவ்வளவு குறைந்த அளவு வேறுபாடுகளை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்றோம். இப்போ ஆராய்ச்சி பண்ணி 45 to 65 degrees centigrade அப்படின்னு நம்ம ஒரு இது சஜஷன் கொடுக்கறப்ப அந்த டெம்பரேச்சருக்குள்ள உலர்த்தினாங்கன்னா கட்டாயம் வந்து அதிகபட்ச சத்துக்களை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும்.
0: ஐயா, இப்போ உங்களோட நிட்டத்தில் முருங்கை மட்டும் இல்லாமல் பல்வேறு தொழில் முனைவுக்காக நிறைய ட்ரைனிங் கொடுக்குறீங்க, பயிற்சிகள் கொடுக்குறீங்க, அவங்க தொடர்பு கொள்ளணும், உங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு எப்போ பயிற்சியெல்லாம் நடக்கிறதுக்கு, என்னென்ன பயிற்சிகள்லாம் அந்த வருஷத்துக்கான என்னென்ன பயிற்சியெல்லாம் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க.
1: எங்களோட வெப்சைட்டில் வலைத்தளத்தில் வருஷத்துக்கான பயிற்சிகள் அட்டவணை இருக்குது. தேவைப்படுவோருக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக பயிற்சிகள் வேணும் அப்படின்னா எங்களோட இயக்குநருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புனா அந்த மின்னஞ்சல் வந்து எந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து உங்களையே காண்டாக்ட் பண்ணுவாங்க.
0: ஐயா, இப்போ எந்த பயிற்சி எடுத்துட்டாலும் அதற்கான சான்றிதழ்லாம் தருவீங்களா?
1: கட்டாயம். எங்களோட நிறுவனத்தில் கொடுக்குற சான்றிதழ் வந்து அவங்க வங்கி கடன் வாங்குறதுக்கோ அதுக்கு பெரிதாக உதவும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்எஃப்எம்ஐ ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தில் இது பண்ணிட்டு இப்போ எல்லா மாநிலங்களையும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து நிறையா உணவு பத்தல் தொடர்பாக நிறையா வந்து திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. வேறு வேறு ஸ்கீமில் ஒவ்வொரு திட்டங்களும் இருக்குது. அந்த மாதிரி திட்டங்களுக்கு நீங்கள் போய் வந்து அவங்கள அணுகும்போது கட்டாயம் வந்து டெக்னிக்கலி நீங்கள் குவாலிஃபைடா அப்படிங்கிறதுக்கு இந்த எங்களோட நிறுவனம் கொடுக்குற சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் மற்றவங்க விட உங்களுக்கு ஒரு படி மேல் கன்சிடர் பண்ணுவாங்க.
0: ஐயா, இயக்குனருக்கு வந்து மெயில் அனுப்பிச்சா அவங்க வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்கன்னு சொன்னீங்க. இயக்குனருக்கு மெயில் அனுப்புவதற்கு அந்த மின்னஞ்சல் முகவரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க.
1: எந்த விதமான சந்தேகங்களுக்கும் தேவைகளுக்கும் எங்களோட நிஃப்டம்மை வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா எங்களோட இயக்குனருக்கு

0: ஒரு மெயில் அனுப்புங்க, மின்னஞ்சல் அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் ஐடி director@iifpt.edu.in. நான் திரும்ப தெளிவாக சொல்றேன், director@iifpt.edu.in. இந்த மின்னஞ்சலுக்கு நீங்க மெயில் அனுப்புனீங்கன்னா கட்டாயம் 2-3 வேலை நாட்களுக்குள்ள பதில் கிடைக்கும்.
1: உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அதோட சேர்த்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க.
0: ஆமா, அப்பதான் யாருக்கு பேசுறாங்க, யாருக்கு வந்து மெயில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்.
1: ஐயா, இப்ப கேட்டுட்டு இருக்க விவசாயிகளுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கலாம். முருங்கை சாந்தம்மா ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: 6-2-8-0-5-6-6-7-6-1 இந்த நம்பர்ல வேலை நாட்கள்ல 9-6 மணிக்குள்ள எந்த நேரத்திலயும் எனக்கு அழைக்கலாம். என்னால எடுக்க முடியலன்னா ஒரு குறுந்தகவல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பதிலடி.
1: ஐயா என்ன மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: 6-2-8-0-5-6-6-7-6-1.
1: சிறப்புங்க, சிறப்புங்க ஐயா. இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு முருங்கையில என்னென்னலாம் மதிப்பு கூட்டலாம், அதை எப்படி சந்தைப்படுத்தலாம், நிஃப்டத்தில் அதுக்கான பயிற்சிகள் எப்பப்போ கொடுப்பாங்க, எவ்வளோ காலம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை சந்தைப்படுத்துவதற்கு பேக்கிங் செய்வதற்கு அது எல்லாமே எப்படியெல்லாம் நீங்கள் உதவிகரமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: நன்றி.

0: முருங்கையை பொறுத்த வரைக்கும் அனைத்து பாகங்களுமே, முருங்கை இலை, விதை, காய், பூ, முருங்கை மரத்துடைய பட்டை இப்படின்னு எல்லாமே மதிப்பு கூட்டுதலுக்கு நாம எடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது நிப்டம், அங்க வந்து கத்துக்கிட்டு உழவர்களாகிய நீங்களும் ஒரு தொழில் முனைவோரா மாறணும் அப்படின்னு இதுவரை நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் அவர்கள்.
1: பதிவு செஞ்சு குழுவமைச்சு பக்குவமா விற்பதற்கும்.
0: வேளாண் பெருமக்களே, இயற்கையின் வரமான முருங்கையை மதிப்பு கூட்டுவோம், அதிக வருவாயை எடுத்து காட்டுவோம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: சொல்லு கார்த்தி.
1: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
0: ஆமா.
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல கிராம சமுதாயம், சுவாசத்தில் அமைதி, வாழ்வில் மகிழ்ச்சி. யோகா ஆசிரியர் எம் யுவராணி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.

0: வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கிறது நல்ல உடல் நலமும் தெளிவான மனநலமும். இந்த ரெண்டையும் ஒரு சேர மேம்படுத்துற அற்புதமான கலைதான் யோகா. காலம் மாறினாலும் யோகாவோட மகத்துவம் குறையல. உடலை வலுப்படுத்துறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் வாழ்க்கையில புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கும் யோகா ரொம்பவே உதவுது. உடலுக்கு உறுதியும் மனதிற்கு அமைதியும் வாழ்விற்கு வளத்தையும் சேர்க்கக்கூடிய யோகா பத்தி சொல்றாங்க யோகா ஆசிரியர் எம் யுவராணி அவங்க.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் மேடம்.
1: யோகா அப்படின்றது மக்கள் மத்தியில எப்படி பிரபலமானுச்சு, யோகாவனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன?
2: யோகா அப்படிங்கறது ஒன்னும் இல்ல மேம், அதாவது மீண்டும் இணைதல், கடவுளோட ஒன்று இணைஞ்சு இருக்கிறது அப்படிங்கறது தான் உண்மையானது. இந்த வார்த்தை கிரேக்க வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து வந்ததுதான். ஆதி காலத்தில இருந்தே யோகா அப்படிங்கறது நம்மளுடைய உண்டு. நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது யோகா தான். இது வந்து வெளிநாட்டுல இருந்து ஃபேமஸ் ஆகலாம் நம்மளுக்கு வரல, நம்ம செய்யக்கூடிய வேலைகளே யோகா தான். நம்மளுக்கு அந்த காலத்துல அம்மி அரைச்சது, ஆட்டுக்கல்ல மாவாட்டினது, துணி துவைச்சது, உட்கார்ந்து பாத்திரம் விளக்குனது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு அது யோகா தான். பெண்கள்லாம் இதை நம்ம செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும். இப்ப எல்லாமே மிஷினரிஸ் ஆனதுனாலதான் நம்மளுடைய உடல்ல பலவிதமான வியாதிகள் வந்ததுக்கு மெயின் காரணம்னு சொல்றாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல ரெண்டு பேருமே சம்பாரிச்சாதான் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மிஷினரிஸ நம்ம நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இப்ப இதுவே ஒரு வீட்டுல இருந்தாலுமே இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா எளிய முறையில எப்படி நான் வேலையை முடிச்சிட்டு அடுத்ததை பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். வீட்டுல இருந்தே வருமானம் அப்படிங்கறதும் இப்ப இருக்கு. அதற்காக தான் மெயினா என்ன பண்ணாங்க அப்படின்னா உடல் உழைப்பு இல்லாம போறது.
1: வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, என்ன வீட்டுல நான் சும்மாவா உட்காந்துருக்கேன், இவ்வளவு வேலை நான் வந்து பாக்குறேன், ஈஸியா வந்து சொல்லிடுறீங்க நான் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்ப இதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யோகா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது சாத்தியப்படுமா?
2: கண்டிப்பா சாத்தியப்படும். அது நமக்கான நேரம். பெண்களா பிறந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்து ஆகிறோம். கண்டிப்பா நமக்கான நேரம் அப்படிங்கறத நம்ம ஒதுக்கிக்கிறதே கிடையாது. நமக்காக அப்படின்னு ஒரு காலையில ஒரு அரை மணி நேரம் இல்லையா, ஒரு மாலையில ஒரு அரை மணி நேரம் நமக்குன்னு ஒதுக்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால திடகாத்திரமா இருக்க முடியும். ஏன்னா இப்ப நானுமே சரி, காலையில எந்திரிச்சு முன்னாடி ஒரு காலகட்டத்துல எனக்கு நானும் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், என்ன பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஆனா இப்போ ஒரு வீட்டுல இருந்து குழந்தைங்களை பாத்துக்கிற அந்த நேரத்துல இப்ப எனக்கான நேரம் எனக்கு வேணும். ஏன்னா இப்போ ஒரு 30 தாண்டிடுச்சுனாலே பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பலவிதமான நோய்கள் வருது. அதுக்கு இதுதான் காரணங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மெயினா என்ன வேணும் அப்படின்னா பிசிக்கல் ஒர்க். நம்மளுடைய உடல் அசைவு கண்டிப்பா இருந்தது அப்படின்னா எந்த விதமான வியாதி வராது. இன்னொன்னு வந்து உணவு முறை, கரெக்டான நேரத்துக்கான சாப்பாடு எடுத்துக்கிட்டோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான நோய்களும் இல்லாம நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும். யோகா அப்படிங்கறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உடம்ப வருத்திக்கிட்டு செய்யறது அப்படிங்கறது கிடையாது, கம்ஃபர்டபுளா இருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நோய்கள்ல இருந்து நம்மள கண்டிப்பா பாதுகாத்துக்கலாம்.
1: எளிமையான முறையில யோகா அப்படின்றது எப்படி இருக்கு, இது வந்து இல்லத்தரசிகளுக்கு சாத்தியப்படுமா?
2: கண்டிப்பா சாத்தியப்படும். ஒரு 5 நிமிஷம் நம்ம சாமி கும்புறதுங்கிறது டெய்லியும் விளக்குங்கிறது ஏத்துவோம் தெய்வத்து முன்னாடி நம்ம உட்கார்ந்து. அப்புறம் 5 நிமிஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணை மூடி ஒரு அமைதியா ஒருநிலைப்படுத்தணுங்கிற போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா மனசானது கண்டிப்பா அலைப்பாயும். அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சிலருக்கு கவனத்தை கொண்டு வர முடியாதுதான், எங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்லி தருவாங்க. அதாவது என்னன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா தைலம், அது இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆயுதமாவே மாறிடுச்சு, வேணா வச்சுக்கலாம் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நெத்தியோட மையத்துல நம்மளுக்கு பொட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சோம்னா கொஞ்ச நேரம் எரியும். அது ஒரு கவனத்தோட கவனிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பழக்கப்படுத்துற வரைக்கும் ஒரு 5-6 நாள் அந்த மாதிரி நம்ம செஞ்சு பழகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த கவனம் வந்துடும். கண்ணை மூடி உட்காரும் போதுதான் நமக்கு பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசை வந்து நம்மள சுத்தி வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அதுல கவனிச்சு நம்ம உள்ள நோக்கி போனோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த, அதாவது கடவுள் அப்படிங்கறது ஒண்ணுமே இல்லை மேம், கடந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி தான் அது கடவுள் அப்படிங்கறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பிளானிங் வேணும் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்துக்கும். நான் இன்னைக்கு எந்திரிச்சோனையும் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத முத நாளே நம்ம பிளான் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். எளிய பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டாலே நம்ம நல்ல ஆரோக்கியமாவே இருக்கலாம். தியானம், மூச்சு பயிற்சி, சில கைகால் கழக பயிற்சி, வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. மெயினா சூரிய நமஸ்காரம், ஒரு 12 ஆசனங்கள், அதாவது 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு நமக்கு. அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலதான் 12 ஆசனமா நமக்கு வச்சிருக்காங்க. காலையில ஒரு 12 செட்டு, சாயந்தரம் ஒரு 12 செட்டு, அப்படி செய்ய முடியாது எங்களால அப்படின்றவங்களும் 6-6 செட்டு செஞ்சுக்கலாம். முத ஆரம்பத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கூட நம்ம செய்யலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பாடி அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
1: இந்த பயிற்சி ஆண்டுகளாக நீங்க வந்து யோகா ஆசிரியரா இருந்திருக்கீங்க,

0: யோகா ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து இப்ப ஒரு 7 வருஷம். அதுக்கு முன்னாடி அப்படிங்கறது வந்து சில மருத்துவமனைகள்ல, அப்புறம் பார்ட் டைமாவும் நான் போயிருக்கேன்.
1: உங்களுடைய குருன்னு சொன்னா யாரு?
0: மகரிஷி பரஞ்சோதியார் திருமூர்த்தி மலையில அவங்க இருக்காங்க.
1: எவ்வளவு ஆண்டுகளா நீங்க அவர்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
0: நான் முதல் படிச்சது வந்து டிப்ளமோ படிச்சேன், PGCYN அப்படின்னு சொல்லிட்டு, பிஜி டிப்ளமோ இன் கிளினிக்கல் யோகா நேச்சர் கியூர், அதை பத்தி நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து நாங்க படிச்சேன் ஃபர்ஸ்ட் 1 வருஷம். அதுக்கு பிறகுதான் எம்எஸ்சி யோகா நான் படிச்சேன். எம்எஸ்சி யோகா முடிச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு 4 வருஷம், அதுக்கு முன்னாடியே எனக்கு குருஜியை தெரியும். என்னுடைய அத்தையும் மாமாவும் வந்து இதுல யோகா ஆசிரியரா அவங்கள்ட்ட இருக்காங்க. அவங்க மூலியமா தான் நான் இதுல போய் படிக்கிறதுக்காக நான் போனது. வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான மாற்றம் வந்து, அதனால நான் மெயினா இதை ஒரு படிப்பா எடுத்து படிக்கணும், ஒரு ஆர்வம் கொடுத்தது எனக்கு அதுல ஆசனங்கள் செய்யறது. அது இல்லாம நான் வெளியில கத்துக்கிட்ட குருமார்களும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு யோகா தெரப்பிகள் அது இல்லாம அனுபவபூர்வமான விஷயங்கள் நிறைய கத்து கொடுத்தாங்க. இதுல ஒரு ஆர்வத்துலதான் நான் போய் கத்துக்கிட்டேன். ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆனா போட்டாதான் அக்கனாவே வைக்க முடியும் லாஸ்டா. ஆனா இப்ப வந்து இந்த ஆனா போடுற விஷயத்தையே வந்து ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா யோகாவை பொறுத்த வரைக்கும் மெயின் நான் சொன்ன மாதிரி தியானம் மூச்சு பயிற்சி, அந்த இதை எதுவுமே இப்ப வந்து யாரும் முதலிடம் கொடுக்கறது கிடையாது. எடுத்தோனையுமே ஆசனம் பண்ணணும், தலையெல்லாம் நிக்கணும் அப்படின்னாலும் யாராலுமே முடியாது. சில பயிற்சிகளை கொடுத்து அவங்கள திடப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம மத்த ஆசனங்கள்லாம் செய்ய வைக்கணும் அப்படிங்கறது இப்ப யாரும் இது பண்றது இல்லை. எடுத்தோனையுமே செய்யணும். அதே மாதிரி பெத்தவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பிள்ளைங்க சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சில சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னா அவங்க சரியான யோகா ஆசிரியர் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஒரு அடிப்படையான பயிற்சியை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முழுமையா நம்ம போய் ஒரு விஷயத்த சாதிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது நமக்கு நிலைய

0: இப்ப எம்எஸ்சி யோகான்றது 2 ஆண்டுகள் பயிற்சி நீங்க வந்து அதுல படிச்சிருப்பீங்க. இப்ப வந்து பாடங்கள் மூலியமா படிக்கிறதை விட செயல்முறை திட்ட விளக்கம் தான் வந்து நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு இருக்கும். இப்ப செயல்முறை விளக்கங்கள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து ஈஸியா என்னன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையணும், நான் வந்து அமைதியான ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. கோயில்களுக்கு போறது அல்லது வந்து தனிமையில இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளை அவங்களே வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன் இந்த யோகாவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? யோகா அப்படின்றது இப்ப சமீபத்துல தானே மக்கள் மத்தியில வந்திருக்கு.
1: யோகா ஏன் இவ்வளவு ஃபேமஸா இருக்கு அப்படிங்கறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்லோவான பதிலா ரிசல்ட்டா இருந்தாலுமே அது நிலையா இருக்கு. உடற்பயிற்சி பண்றோம் அது வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். உடற்பயிற்சிக்கான பலன் அது வேற, ஆனா யோகாக்கான பலன் என்ன அப்படின்னா, நம்ம இழக்கக்கூடிய எனர்ஜியானது நமக்கு திருப்பி வந்துடும். அதுக்குதான் மெயினான முக்கியத்துவம். இது என்னன்னா, நமக்கு உள்ள டீப்பா போய் பதில் கொடுக்கும். நம்மளுடைய நாடி நரம்பு எல்லாத்துக்குமான பதில் வந்து இதுல இருக்கும்போது நமக்கு நிலையான ஒரு பதில் கிடைக்கும் இல்லையா, அதனாலதான் இதுக்கான முக்கியத்துவம் அதிகம். ஆரம்ப காலத்திலேயே நான் சொன்ன மாதிரி அதுதான், அது வந்து அவங்க தெரியாம செஞ்சாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து தெரிஞ்சாலும் ஒரு சிலர் அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அது நல்ல விதத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா நிலையான பதில் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மளே படிக்கட்டாம
0: சின்ன சின்ன ஆசனங்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, காலையில எந்திரிச்சு வீட்டு வேலைகள் பார்க்கக்கூடிய இல்லத்தரசிகள் என்னென்ன மாதிரியான யோகாசனங்கள் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து பண்ணனா ஒரு அரை மணி நேரத்துல அவங்களுடைய உடல் சமநிலைக்கு கொண்டு வர முடியும்?
1: ஒரு 5 நிமிஷம் தியானம், அதற்கு பிறகு வந்து ஒரு மூச்சு பயிற்சி. கண்டிப்பா மூச்சு பயிற்சிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வலது கை கட்டவரல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்மளுடைய வலது மூக்குடைய அந்த துவாரத்தோட லேசா, அதாவது ரொம்ப அழுத்தி பிடிக்காம லேசா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது கையில சின்முதிரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், கட்ட விரலுடையும் ஆள்காட்டி விரலுடைய நுனியையும் லேசா டச் பண்ணி, அதோடைய நுனி தான் டச் ஆயிருக்கணும், மற்ற 3 விரலையும் நீட்டிக்கணும். அது விலகி இருக்கக்கூடாது, உன்னோட சேர்ந்து இருக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கம் மூக்கு வழியா நல்ல மூச்சை உள்ள இழுக்கணும். வேகமா இழுக்க கூடாது, நம்மளுடைய ஷோல்டர் கூட என்லார்ஜ் ஆகக்கூடாது. இயல்பான சுவாசத்துல நல்ல மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடணும். இது போல ஒரு 5 இல்ல 7 தடவை. அதே போல இப்ப இடது பக்கம் துவாரத்தையும் நம்ம லேசா உங்களுடைய இடது கை கட்ட விரலால அடைச்சிக்கிட்டு வலது பக்கம் அதே போல அந்த முதிரை வச்சுக்கிட்டு சின் முதிரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் மூச்சை இழுத்து விடலாம். நம்ம நார்மலா எல்லாரும் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி தான். இதை செஞ்சாலே போதும், ஆக்சிஜனுடைய சப்ளை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாலே போதும், நமக்கு உடல்ல எந்த விதமான வியாதியுமே இருக்காது. யோகாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றது மூச்சு பயிற்சி மட்டும்தான். எந்த யோகா குருமார்களாவே இருந்தாலுமே கண்டிப்பா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மூச்சை சரி பண்ணா போதும். அதுக்கு அடுத்து அப்படின்னா நம்மளுடைய ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடற்பயிற்சிகள். அது நம்ம மாதம் நம்மளுக்கு அந்த 3 நாள் வரும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்பையும் கூட நம்ம அந்த விஷயங்களை செஞ்சுக்கலாம். செய்ய முடியாதுன்னு கிடையாது, செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கைகால் வலியில இல்லாம கொஞ்சம் அசதி இல்லாம கொஞ்சம் பிரிஸ்காவும் இருக்கலாம். லாஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா சவாசன நிலை அப்படி, ஏதாவது என்ன அப்படின்னா மேல் நோக்கி மல்லாக்கப்படுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படுத்து உடல்ல கையும் காலும் ஒட்டக்கூடாது, விரிஞ்சு தனியா இருக்கணும். மேல பார்த்த மாதிரி படுத்து கண்களை மூடி நம்ம இன்னைக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும், அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பானது எப்படி இருந்துச்சு, செஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம உடம்புல எடுத்திருக்கோம், என்ன அனுபவம் நமக்கு அது கிடைச்சது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து செய்யணும். கண்ணை மூடி நம்மளுடைய மூச்சை கவனிக்கணும். ஒரு ரெஸ்ட் அப்படின்ற பொசிஷன் தான் அது. இதை செஞ்சாலே போதும், இதுக்கே நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கரெக்டா இருக்கும்.
0: யோகாசனம் அப்படின்றது ஒரு 1.5 மணி நேரம் நின்று நிதானமா செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்ப மூச்சு பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பயிற்சி எடுப்பாங்க அவங்க?
1: பத்மாசனம் செய்யறதுங்கிறது அவ்வளவு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். மெயினா வந்து நம்மளுடைய முட்டி வந்து நல்ல வலுப்பெறும், முதுகெலும்பும் வலுப்பெறும். சில பேருக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா காலை போடவும் முடியாது. அவங்க மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலம் மட்டும் கிராசா மேல போட்டுட்டு அர்த்த பத்மாசனம் செய்யலாம். வஜ்ராசனம் அப்படிங்கறது வந்து முக்கால்வாசி இப்ப பாத்தீங்கன்னா நீ பெயின் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிரமம். ஆனா அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தலையணையை பயன்படுத்தி கூட காலுக்கு அடியில வச்சு நம்மளுடைய கம்ஃபர்டபுள் என்ன ஒரு சேர்ல கூட உட்கார்ந்து மூச்சு பயிற்சி பண்ணலாம். இப்போ ஒரு செடன்டரி ஒர்க்கர்ஸ் நான் சொன்னேன், இப்ப ஆபீஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸா சிஸ்டம் பாக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஓவர் டயர்ட். இப்ப நான் சொன்ன மாதிரி உட்காந்துட்டு கண்ணை மூடி உங்களுடைய இயல்பான சுவாசத்தை கவனிச்சாலே போதும், அதுவே ஒரு யோகாக்கான மூச்சு பயிற்சி தான். ஒரு கவனிச்சு செஞ்சாலே உடம்புல இருக்கக்கூடிய அந்த களைப்பானது தீர்ந்து போயிடும். அது ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். நம்மளுக்கு இதுக்கு சிரமப்படணும்ன்ற அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா நம்ம செய்யலாம். அதே போல உட்கார்ந்துருக்கு உங்களுக்கு வந்து இந்த கால் பிரச்சனைகள் வருது இல்ல சாப்பிட்டது செரிமான ஆகல அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கு இப்பெல்லாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா கால் ஈல வந்து ரைஸ் பண்ணி இறக்கலாம். அப்படி இருந்தா கூட நம்ம கால் வந்து நம்ம சாப்பிடுற அந்த உணவுல இருந்து வரக்கூடிய அந்த இன்சுலினை பயன்படுத்திக்கும். வலைதளங்கள் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதை பத்தின விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. யோகா அப்படிங்கறது வந்து பார்த்து செய்யறது அப்படி

கத்துக்கிறத விட ஒரு குரு கிட்ட போய் முறையா கத்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடல்ல வந்து தளர்வுபடுத்துற பயிற்சி தான் இருக்கும். ஒரு வாரம் கண்டிப்பா அந்த பயிற்சிகள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுலயே நமக்கு கலந்து தியானமும் சரி மூச்சு பயிற்சியும் சேர்த்துதான் கொடுப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுக்குதான் இவ்வளவு டைம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப நானே ஒரு வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் எடுத்துட்டு இருக்கேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் முதல் வந்தோடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா உடல் தளர்வு பயிற்சிகள் தான் கொடுப்பேன். ஆனா போடுறதுதான் மெயின். அந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லபடியா செஞ்சுட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம கடைசி வரைக்கும் நல்ல விதமாவே கத்துக்கலாம். அவசரம் அப்படிங்கறது நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைம்குள்ளேயே எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படிங்கறது நம்ம போக வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. அந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே முக்கால் வாசியான விஷயங்கள் கவர் பண்ணிடுவாங்க. நாங்க இதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிறது இருக்காது. ஏன்னா அவசரப்படுறப்ப அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுக்கும். ஒரு வாரத்திலேயே நல்ல வித்தியாசமான பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அது விடமாட்டாங்க. ஆசனங்கள்ல வந்து அமர்ந்த நிலை, நின்ற நிலை, மல்லாக்கப்படுத்து, குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் அப்படின்னு சொல்லி விரிவா இருக்கும். துகாசனம்ங்கிறது முத முத நம்மளுக்கான ஆசனம் அப்படின்னா, கம்ஃபர்டபுளா நம்ம காலை முடக்கி கீழே சம்பளம் போட்டு உட்கார்றோம் இல்லையா, அதுதான். அதையே வந்து காலை ஃபர்ஸ்ட் நல்லா விரிச்சு நம்மளுடைய தொடை வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா படியாது, அதுலயும் முத பிராக்டிஸ் கொடுக்கறது அதுதான் கொடுப்பாங்க, அதைதான் முத பழக்குவாங்க. அதுக்கடுத்து பத்மாசனம் போட முடியாதவங்களுக்கு சில விதமான எக்ஸசைஸுங்க இருக்கும், காலுக்கான பயிற்சிகளை கொடுத்து செய்ய வைப்பாங்க. பத்மாசனம் அப்படிங்கறது யாருக்குமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காலை மேல இழுத்து கொண்டு வர முடியாது. ஆனா சிறு வயசுலயே அதை பழக்கிட்டாங்க, கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிற அந்த பழக்கம் இருந்ததுனாலே நம்மளால ஈஸியா பத்மாசனம்ங்கிறது போட முடியும். அதுக்காக யாராலையும் போட முடியாதுன்னு கிடையாது, முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது சாத்தியம். யாருனாலும், ஏன் வயசானவங்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பழக்கப்படுத்திக்கிறது தான், பயிற்சிகள் தான். தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும், நம்ம ஈஸியா பத்மாசனம்ங்கிறது ஈஸியா வந்துடும். அதே போல வஜ்ராசனமும் அதே மாதிரிதான், காலை மடக்கி நீட்டுறது. மோஸ்ட்லி வீட்டுல நம்ம உட்காரப்ப பாத்தீங்கன்னா சோஃபால எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார மாட்டோம், படுத்துருவோம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பழகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு விதமான நன்மைகள் இருக்கு. வஜ்ரம் அப்படின்னாலே உறுதினு அர்த்தம், நம்முடைய முதுகெலும்ப உறுதியாக்கக்கூடிய ஆசனம் அதுதான். கண்டிப்பா நம்ம அதை செஞ்சாலே போதும், காலை மடக்கி அந்த கால் மேல உட்காரணும். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கால் நரம்பு பிடிச்சு இழுக்கும் ஒரு சிலர். ஆனா நான் சொன்ன மாதிரி நான் பயன்படுத்திக்கலாம், சோஃபால உட்கார்ந்தோம் இல்ல ஒரு பெட்ல உட்கார்ந்தோம் இல்ல அதுக்கு கீழே காலுக்கு அடியில தலகாணி போட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலே அது ஒரு ஈஸியான மெத்தட்ல நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பச்சை மூத்தாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டாண்டிங் பொசிஷன்லயும் பாதஹஸ்தாசனம். இப்ப நம்ம சூரிய நமஸ்காரம் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய ஆசனங்கள்ல ஒரு முதல் ஒரு நாலு ஆசனங்கள் இருக்கும். அந்த நாலு ஆசனங்களை நம்ம கரெக்டா செஞ்சாலே போதும், கல்வாசி அது வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங் வரும். அப்புறம் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நம்ம அனுமான் போஸ் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பின்னாடி வளையக்கூடிய ஆசனம், அர்த்த சக்கராசனம்னு சொல்லுவாங்க, பிரயாசனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதாவது நிறைய பேரு ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சிருக்காங்க. அதனால இதுதான் அப்படின்னு இப்ப யாராலுமே அதை கணிச்சு, நீங்க எது சொன்னீங்க என்ன வெளியில வந்து இப்படி ஒரு பேர் இருக்கு அப்படிங்கறதும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஒரு விதத்துல படிச்சிருப்போம், இன்னொருத்தவங்க அது சொல்லி கொடுத்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா அது வேற விதமான பேர்ல சொல்லி இருந்திருப்பாங்க. மூணாவது என்ன அப்படின்னா பாதஹஸ்தாசம், கீழே குனிஞ்சு நம்ம காலை தொடுறது. பேக் பெண்டிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வளைஞ்சு செய்யக்கூடிய ஆசனங்களுமா தான் இருக்கணும், குனிஞ்சு செய்யறதா தான் இருக்கும். ஆனா இப்ப நமக்கு வந்து பின்னாடிங்கிறது வந்து இருக்காது, பேக் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். மெயின் இப்ப நான் சொல்றது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காலையில எந்திரிச்சோனையுமே உடல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதுகெலும்ப வந்து சரிபடுத்திக்கிறது, அதாவது பிளெக்சிபிள் பண்ணிக்கிறது. ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங், முன்னாடி பின்னாடி வளையிறது, சைடுல திருப்பி விடுறது, ட்விஸ்டிங் போஸ், இதை நம்ம செஞ்சாலே போதும். இப்ப அடுத்து நான் ஆசனங்கள்ல செய்யக்கூடியதுல வக்ராசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வக்ராசனம்ங்கிறது வந்து முதுக திருப்பக்கூடிய ஆசனங்கள் தான். ஏன்னா ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங் நம்மளுடைய ட்விஸ்டிங் போஸ் செஞ்சாலே போதும். இப்ப இந்த மூணு ஆசனங்கள், சின்ன சின்ன ஆசனங்கள் செஞ்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியில போயிடுச்சுனாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மெயின் மூச்சு பயிற்சி நான் சொன்னேன், அதனுடைய முதல் வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியில கொண்டு வரது தான். அது நம்மளுக்கு நாள்பட்ட தூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் படிஞ்சிருக்கும், அதை நம்ம வெளியில எடுக்கிறது, அதாவது கிளன்சிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க மூச்சு பயிற்சியில. இப்ப அது வந்து சொல்றோம் அப்படின்னா அது நேரடியா நம்ம செஞ்சு காட்டினாதான் அது என்னங்கிறது புரியும். அதாவது ஒன்னும் கிடையாது, இப்ப நம்ம சளி பிடிச்சா என்ன பண்ணுவோம், மூக்க வந்து ஒரு பக்கம் அடைச்சிக்கிட்டு சிந்துவோம் இல்லையா, அதுதான் அந்த கிளன்சிங் ப்ராசஸ். அது ரெண்டு சைடுலயும் நம்ம பண்றது, அதாவது ரெண்டு சைட்லயும் சேர்த்து பண்றதுக்கு பேர் கபாலபதி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது கிளன்சிங்னே நாங்க செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சி அது. அந்த பயிற்சி பண்ணிட்டு நான் சொன்ன அந்த சிம்பிளான யோகால அந்த மூச்சு பயிற்சி பண்ணாலே போதும், நம்மளுடைய லங்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய காற்று பைகள் எல்லாம் ஃபுல்லா போய் ஆக்சிஜனுடைய சப்ளை இருக்கும் போது நமக்கு எந்தவித வியாதிகளுமே வராது. வஜ்ராசனம் சொன்ன இல்லையா, அதெல்லாம் நம்ம

செய்யறோம் அப்படின்னாலே நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது மேல் உடம்புக்கு மட்டும்தான் ரத்த ஓட்டம் இருக்கும். நம்ம கால் மடக்கி கீழே இருக்கும் போது நம்மளுக்கு அந்த ரத்த ஓட்டம் இருக்காது. அதாவது மேல் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளையும் சரி பண்ணக்கூடிய ஆசனம் வந்து வஜ்ராசனம். முதுகெலும்பு நல்ல உறுதியாக்கக்கூடிய ஆசனமும் வஜ்ராசனம் தான். ஏன்னா அதுல மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க எல்லாம் அந்த தொழுகையில பாத்தீங்கன்னா காலை மடக்கி உட்கார்ந்து அழகா நம்மளுக்கு செய்வாங்க. அது வந்து ஒரு விதத்துல நன்மையை தரக்கூடிய விஷயம் தான்.

வக்ராசனம் அப்படிங்கறது வந்து நம்ம ரெண்டு காலையும் நீட்டிட்டு ஒரு கால் மட்டும் மடக்கி நம்மளுடைய தொடைப்பகுதியிட்ட வந்து பேலன்ஸ் பண்ணி தரையில வச்சுட்டு வலது கையை வந்து பின்பக்கணும், உங்களுடைய முதுகுக்கு பின்புறம் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். தரையில வச்சுட்டு உங்களுடைய உடம்ப வந்து வலது பக்கமா திருப்பணும். முதுக திருப்பும் போது ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து கஷ்டம் தானே, பொறுமையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி அமைதியா நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய முதுகெலும்ப கவனிச்சாலே போதும், அந்த ட்விஸ்டிங்கே போதும். இதே போல வலது பக்கம் செய்யணும் அப்படின்னா இடது பக்கம். சில ஆசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா வலது பக்கமும் இருக்கும் இடது பக்கமும் இருக்கும். சோ அது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி அந்த டைமிங்குள்ள நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது அரை மணி நேரம் அப்படிங்கறது சாத்தியமான ஒரு விஷயம் தான். நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான வரைமுறையை நம்ம உருவாக்கிக்கணும். நான் சொன்ன

0: இல்லையா, முன்னாடியே முந்தின நாளே வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் எனக்காக என்ன பண்ண போறேங்கிறதையும் மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் எழுதணும். நம்ம அதை செஞ்சுட்டாலே போதும் மேம், உடம்புல வந்து எந்த வியாதியுமே இருக்காது. பிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயே யோகா இருக்கு. நம்ம துணியை உதறி காயப்படுவோம் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சானது வெளியில வரும், போர்ஸா வெளியில வரும். அதை யாருமே இன்ன வரைக்கும் கவனிச்சிருக்க மாட்டா மாதிரி இறுக்கி புளியறதுங்கிறது நம்மளுடைய ஹேண்ட் பேலன்ஸ். மெயினா அதுக்காக தான் துணி துவைக்க சொன்னாங்க.
1: மூச்சு பயிற்சி இடகாத்திரமா உடலை வைத்துக் கொள்வதற்காக சில ஆசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில நோய்களையே முற்றிலும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா?
0: ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் பல விதமான பலன்கள் உண்டு. மெயினா பாத்தீங்கன்னா பத்மாசனம் போட்டா முட்டி வெளியே வராது. ஏன்னா இப்ப அந்த காலத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், உட்காந்து எந்திரிச்சு நம்ம வேலை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நின்னுகிட்டே ஈஸியா நம்ம சிங்க்ல நின்னுகிட்டே விளக்கிறோம் இல்லையா. உட்காந்து விளக்க சொன்னோம்னா அது கஷ்டம், ஆனா அது உட்காந்து விளக்குறதுங்கிறது மலாசன பொசிஷன். அதுவே நம்ம நல்லா செஞ்சோம் அப்படின்னாலே கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு அந்த டெலிவரி ஆகுறதுங்கறதே அது ஈஸியாக்கி கொடுத்துரும். அந்த மலாசனம் அப்படிங்கறது உட்காந்து அந்த குத்த வச்சு துவைக்கிறது அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா உண்மையாவே அந்த கர்ப்ப காலத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்காக பயிற்சிகள்னு தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சது அப்படிங்கறதுனாலதான் நம்ம எதை தேடி போக வேண்டியிருந்தது அப்படின்னா அந்த பயிற்சிகள். நீங்க சொல்ற மாதிரி இந்த யோகா ஜிம் போறது, யோகா போறத வரைக்கும் எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கு. அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வழியில நம்ம வந்து பின்பற்றணும் அப்படிங்கறது தான் என்னுடைய ஆசை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப கீழே குனிஞ்சு நம்ம காலத்தோடக்கூடிய அந்த பாதகஸ்தாசனத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல தலைக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். தொடை சதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல இழுத்து கொடுத்து நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஆகும்.
1: யோகானா என்ன, யோகாவனால என்னென்ன பயன்கள் இருக்கு, சின்ன சின்ன வேலைகளே நம்ம வந்து உடல் உழைப்போடு சேர்ந்து மனதும் ஒன்றிணைந்து செயல்பட்டா அந்த வேலைகள் வெற்றிகரமா அமையும் அப்படின்றதுக்கு யோகா வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.
0: தேங்க்யூ மேம்.
2: அவசரமான உலகத்துல அமைதியை தேடுற மனுஷனுக்கு இயற்கை தந்த அரிய பரிசுதான் யோகா. உடலுக்கு வலிமையையும் மனதிற்கு தெளிவையும் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியும் தரக்கூடிய யோகாவின் மகத்துவத்தை உணர்த்தினார் யோகா ஆசிரியர் எம் யுவராணி. யோகாங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறை. தினமும் யோகா செஞ்சு நோயற்ற நலமிக்க வாழ்க்கைய பெறுவோம். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கடிதங்கள் பேச அதுக்கு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனப்பாறையிலிருந்து பி வீரமணி அப்படிங்கிறவங்க கடிதங்கள் எழுதியிருக்காங்க. 12ஆம் தேதி ஒலிபரப்பான வண்ணக்கோலங்கள் ரொம்ப சிறப்பா இருந்ததுதான். அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விதம் மனசுக்கு மகிழ்ச்சியை தந்தது, பாராட்டுகள்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்னைக்கு பொன்வாலையில இடைக்கால பாடல்கள் ரொம்ப அருமையா இருந்தன. வழங்கிய நிலையத்தார் நெறியாளர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகள். 13ஆம் தேதி மங்கை உலகம் ரொம்ப அருமை, உரையாடிய சகோதரிகள் எல்லாரும் சிறப்பா உரையாடினாங்க. அறிவிப்பாளருடைய உரையாடல் இதுக்கு சிகரம் வச்ச மாதிரி அமைந்திருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. 14ஆம் தேதி மதுரை கீதத்துல நேயர்களோட கடிதத்தை வாசித்து பாடல்களை ஒலிபரப்பினாங்க. 1970 உள்ள வெளியான திரைப்பட பாடல்களை மட்டுமே மதுரை கீதத்துல ஒலிபரப்ப இயலும் அப்படின்ற அறிவிப்பையும் சேர்த்து பதிவு செஞ்சுட்டாங்க, நன்றி அதுக்கு அப்படின்னு பாராட்டி இருக்கிறாங்க. 14ஆம் தேதி இசைத்துறையில இடையிடையே வழங்கிய செய்தி துணுக்குகள், பாடல்கள் எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. வண்ணக்கோலங்கள் அருமை, வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். பொன்மாலையில வழங்கிய இடைக்கால பாடல்களும் அருமையா இருந்தது, நிகழ்ச்சி சிறப்பா அமைந்திருந்தது. வழங்கி நிலையத்தாருக்கும் நெறியாளர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதம் எழுதியிருக்கிறவங்க மணப்பாறையிலிருந்து பி வீரமணி அப்படிங்கிறவங்க. நன்றி ஐயா. கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: கருத்துக்களோடு சேர்த்து அஞ்சல் முத்திரையையும் தாங்கி வந்த

அஞ்சல் கடதாசி மனசு திறக்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தாமஸ் செந்தில்நாதன் அப்படிங்கிறவங்க ஏர்போர்ட்ல இருந்து கடிதங்கள் எழுதி இருக்கிறாங்க. இந்த மாதம் 13ஆம் தேதி பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாடல் ஒலிபரப்பானது கேட்டு ரசிச்சோம். அன்னைக்கு ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள் வழங்கிய எனைத்தானும் நல்லவை கேட்க, விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள் வழங்கிய நாள் மலர், அதுல ரெண்டும் நல்லா இருந்துச்சா, இருவருக்கும் நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. சுழல் விளக்கு ஹேமாவதி அவர்கள் எழுதி சுமித்ரா ரத்னம் அவர்கள் வாசித்தாங்க, இருவருக்கும் நன்றி. வசந்த அழைப்புல குருதி கொடையாளர் முனிவர் டி தினகரன் அவர்களுடனான நேரலையில கலந்துகிட்டு ஒரு மணி நேரம் நல்ல தகவல்களை பகிர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில சொன்ன தகவல்களை பட்டியலிட்டிருக்காங்க. ஒன்னு விடாம பங்கெடுத்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. 14ஆம் தேதி ரவிச்சந்திரன் கணவிதாசன் அவர்கள் வழங்கிய இணைத்தானும் நல்லவை கேட்க, விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள் வழங்கிய நாள் மலர் ரெண்டையும் கேட்டிருக்கிறாங்க, நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. காலை 7 மணிக்கு வாமா மின்னல் கேட்டிருக்கிறாங்க, தகவல்களை தெளிவா சொன்னாங்க நிகழ்ச்சியில அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மதுரை கீதத்துல பழைய பாடல்கள் அருமையா இருந்ததுதான். அன்றைய இசைத்துறல அறிவிப்பாளர் சொன்ன தகவல்களை கேட்டு ஒன்னு விடாம பட்டியலிட்டு இருக்கிறாங்க. வனக்கோலங்கள் செம்மையா இருந்ததுதான். நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர் லோகநாதனுக்கு, ஒலிபரப்பியா பண்பலைக்கு, ரெண்டுத்துக்கும் நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேர் 15ஆம் தேதி யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை தொடங்கி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் இணைத்தானும் நல்லவை கேட்க பகுதியையும் வழங்கியிருக்கிறாங்க, அதையும் கேட்டிருக்கிறாங்க, நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. 6:35 வயக்காடு, அதுல ஆர்வி அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களும் விவசாய நேயர்களுக்கு நல்ல செய்திகளை வழங்கினாங்க, ரெண்டு பேருக்கும் நன்றி. நாள் மலர் தாங்கி வந்த தகவல்களை ஒன்று விடாம குறிப்பெழுதி பட்டியலிட்டு இருக்கிறாங்க. விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் பகிர்ந்த மருத்துவ நேரம் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. நாள் மலர்ல ஒலிபரப்பான தகவல்களை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. வசந்த அழைப்புல முதியோரை பத்தி தெளிவா பேசின பிஷப் ஹீவர் கல்லூரி சமூக நல ஆர்வலர் பேராசிரியர் கேப்ரியல் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. போடு ஆட்டம் போடு இருபட பாடல்கள், சின்ன தம்பி செம்பருத்தி பட பாடல்கள் அருமையா இருந்ததுதான். மங்கை உலகத்துல வயது ஓர் தடை இல்லை அப்படின்ற தலைப்புல தோழிகள் பங்கெடுத்தாங்க, எல்லாருக்கும் நன்றி. மதுரை கீதத்துல பாடல்கள் அருமை, வேளாண் அரங்கத்துல டாக்டர் ஜி அழகுக்கண்ணன் அவர்கள் விவசாய நேயர்களுக்கு நல்ல பல தகவல்களை பகிர்ந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. இசைத்தூரில் மின்னஞ்சல்கள் கடிதங்கள் வாசிக்கப்பட்டன. வண்ணக்கோலங்கள்ல கண்டுபிடி அருமை, கடினமான கேள்விகளுக்கு நேயர்கள் பதில் சொன்ன விதம் அருமை. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர்கள் தரணி கோபால் ரெண்டு பேருக்கும் நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. பொன்மாலையில நல்ல பாடல்கள் அள்ளி வழங்கிய கோபாலுக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. உற்சாக மூச்சத்துல அவங்களுக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படம் குறித்து மாணவி வி ஜெயஸ்வேதா அவர்கள் பகிர்ந்தாங்க, நன்றி. உழவர் உலகத்துல நேயர்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கிய டாக்டர் ஆர் ஆர் ஜெகன்மோகன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதங்களை எழுதியிருக்கிறாங்க தாமஸ் செந்தில்நாதன் அப்படிங்கிறவங்க ஏர்போர்ட்ல இருந்து. நன்றி ஐயா. கேட்டிருக்கோம் இசை தூரல்.

இசைத்துறையில் நீ கணினி திரையில மலர்ந்த எண்ணங்களை கேட்கலாம். நாம தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்காவல்ல இருந்து மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. 16ஆம் தேதி காலையில எனைத்தானும் நல்லவை கேட்கல பேசிய இமயவன் சிவகுருநாதன் அவர்கள் தமிழோட இலக்கண வகைகளை பத்தி ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. இப்படிதான் வாழணும் அப்படிங்கறத தொல்காப்பிய இலக்கணம் ஔவையார் அவர்களுடைய பேரன்ப வீடு இதன் மூலமா சொன்னது அருமையா இருந்தது. மங்கையர் உலகத்துல தோழிகள் மனம் திறந்து பேசினது அருமையா இருந்தது. இரவேச இனிமை சிறப்பு வழங்கிய பண்பலைக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பி இருக்கிறவங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் இருந்து. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்க மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒசூர் கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரி முதல்வர் டாக்டர் திருவேங்கடம் அவர்கள் பங்கெடுத்த நிகழ்ச்சி. நேரலையில நெறியாளர் சிறப்பான பல கேள்விகளை கேட்டு நேயர்களுக்கு பல அரிய தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. கோழி உற்பத்தியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத நாங்க அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். 11 மணிக்கு உங்களோட நாங்கள பெண் நேயர்கள் அதிகமா கலந்துகிட்டு பாடல்களை கேட்டாங்க. எல்லா பாடல்களும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. 12 மணிக்கு மங்கையர் உலகமும் கேட்டோம். கலையரசி அறிவிப்பாளர் சிறப்போடு நெறிப்படுத்தினாங்க நிகழ்ச்சிய. பாடல்களும் சிறப்பா இருந்தது. எல்லா நிகழ்ச்சிகளையும் வழங்கிய அறிவிப்பாளர் இதயபூர்வமான பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறவங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி இவங்க நேதாஜி நகர் கும்பகோணத்திலிருந்து மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. செவ்வாய் காலை 10 மணிக்கு ஒலிபரப்பான பாடல்களை கேட்டு சுவைத்தோம். 11:05 நேரலையில நேயர் தோழிகள் கேட்ட பாடல்கள் நல்லா இருந்தது. 12:10 தோழிகள் கிட்ட அறிவிப்பாளர் பேசின உரையாடலை கேட்டோம். அறிவிப்பாளர் கலையரசிக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. நேதாஜி நகர் கும்பகோணத்திலிருந்து இந்த மின்னஞ்சல் அனுப்பினவங்க பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் சேர்ந்து. மின்னஞ்சல்கள் அனுப்பினவங்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: மின்னஞ்சல்களுக்கு காது கொடுத்திருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க குமரன் நகர் திருச்சியில இருந்து நிறைய மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க. 16ஆம் தேதி மங்கையர் உலகத்துல தொட்டில் பழக்கம் பத்தி தோழிகள் கிட்ட பேச அழைப்பு விடுத்தாங்க அறிவிப்பாளர் கலையரசி. அவங்களுக்கு ஜவ்வு மிட்டாயை பார்த்தா அதுல வாட்ச் கட்டிக்கிறது, லாலிபப் சாப்பிடுறது, ரயில் பயணங்கள்ல ஜன்னலோர இருக்கதான் வேணும், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது, மழையில நனையறது, எல்லா பழக்கமும் சிறு வயதுல இருந்து இப்ப வரைக்கும் இன்னும் தொடருதான். அதை பகிர்ந்துட்டு அறிவிப்பாளர் கலையரசிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, மதுரை கீதம் இனிமையா இருந்ததா நேயர்களோட தெரிவில் அன்னைக்கு ஒலிபரப்பான ஒரு பாடல் அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்ததான், அது மிக சிறப்புன்னு பகிர்ந்திருக்கிறாங்க. திருச்சி ஆகாஷ்வாணிக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர் 16ஆம் தேதி வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி அசத்தலா இருந்ததுன்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அறிவிப்பாளர்கள் கலையரசி கௌதமன் ரெண்டு பேரும் தமிழோடு சும்மா அட்டகாசமா விளையாடினாங்க. இலக்கணம் பத்தி கேள்வி கணைகளை தொகுத்து நேயர்களை திக்குமுக்காட வச்சுட்டாங்க. அழகான விளக்கங்கள் கொடுத்து ஒரு தமிழ் ஐயாவே மாறிட்டாங்க அறிவிப்பாளர் கௌதமன். வாழ்த்துக்கள். பாடல்கள் நல்ல தெரிவா இருந்தது, வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாடலும் தேன் அருவியா இருந்தது பொன்மாலை நிகழ்ச்சியில அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு அதுல இருக்கிற பாடல்களை எது எது பிடிக்குமோ அதெல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் கௌதமனுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர் 16ஆம் தேதி இரவு இசை இனிமே சிறப்பா இருந்தது அப்படின்னு கட்டியம் சொன்னிச்சான் அறிவிப்பாளர்கள் கௌதமன் சரவணன் குரல்களை கேட்டதுமே. பாடலுக்கும் ரெண்டு பேரும் சில்லாகிச்சு பேசுவாங்க எப்பவுமே. நேயர்களும் கொஞ்சமும் சலச்சவங்க இல்ல அப்படின்னு அழகா பாட்டை விரும்பி கேட்பாங்க. அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க குமரநகர் திருச்சியிலிருந்து. நன்றிமா. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: பன்னிரண்டு
1: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: பனிரெண்டாம் தேதி பிற்பகல் 2:15 முயல் வளர்ப்புல கவனிக்க வேண்டியதுவை குறித்து அள்ளித்துறையை சேர்ந்த ஏ ரத்தினகுமார் அப்படிங்கிறவங்க பங்கெடுத்த நிகழ்ச்சியில சிறப்பா தகவல்களை பகிர்ந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி குறித்து எம் மாதவன் அப்படிங்கிறவங்க கடிதம் எழுதி இருக்கிறாங்க. வானொலியில நிகழ்ச்சிய கேட்டோம், முயலை பத்தி பேசினது பயனுள்ளதா இருந்தது. அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு நாங்களே முயல் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். முயலை பத்தின செய்திகளை திரும்பவும் வானொலியில எப்ப

கேட்போம் அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்திருக்கிறோம் அப்படின்னு எம் மாதவன் அப்படிங்கிறவங்க பதிந்துருக்காங்க. பாலு அப்படிங்கிறவங்க முயல் வளர்ப்பு நிகழ்ச்சி பயனுள்ளதா இருந்தது, இது தொடர்பான தகவல்களை எதிர்பார்த்துட்ருக்கோம், திரும்பவும் எப்போ வானொலியில் இந்த தகவல்கள் ஒலிபரப்பாகும்னு காத்திருக்கோம் அப்படின்னு பாலு அப்படிங்கிறவங்க குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஒரு மின்னஞ்சல், கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. 17ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது இன்னைக்கு காலையில 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு பாடல்கள் அட்டகாசமா அருமையா இருந்ததா, 10:30க்கு இருபட பாடல்கள் காதலன் காதலுக்கு மரியாதை பாடல்கள் இனிமையா இருந்ததா வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க, நன்றியையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி எல்லாமே அருமையா இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா. மின்னஞ்சல்களும் கடிதங்களும் அனுப்பின நேயர்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

இசை தோறல் கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1. சந்திரன் பூமியிலிருந்து ரொம்ப தெளிவான தொலைவான புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய 29ஆம் தேதி 30ஆம் தேதி வரக்கூடிய முழுநிலவை அவங்க ஸ்ட்ராபெரி மைக்ரோ முழுநிலவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 2026 பௌர்ணமி சந்திரனுடைய ரொம்ப தொலைவான தூரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால தான் இதை இப்படி சொல்கிறாங்களாம். அதனால் நாம் அன்னைக்கு நிலாசோறு கூட சாப்பிடலாம். கேட்டு அணிஞ்சிருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேர்களே, இன்னைக்கு இசை தூறல்ல அழகா அத்தனை கடிதங்களையும் மின்னஞ்சல்களுக்கும் காது கொடுத்து கேட்டோம். இனிமே நம்ம வண்ணக்குளங்கள் விளையாட தயாராகலாம். சொழி 431 இந்த முன் இணைப்பு என்னோடு 246 102 1 இந்த என்ன பழக்கமான வழக்கமான நேர்கள் தொட்டு வரலாம். அறிமுகமாக காத்திருக்கிற நேர்களுக்காக 240 102 1 இந்த எண்ணை விட்டு கொடுக்கலாம். நேரம் மாலை 4 மணி, இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு, துறை சார்ந்த ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதோடு பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். இந்தியா மொனாக்கோ நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைக்க தமிழக அரசு மற்றும் இன்ஸ்பேஸ் நிறுவனத்திற்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படவுள்ள ஏவுகணை தளம் அருகே அமையவுள்ள இந்த தொழிற்பூங்கா மூலம் ஏவுகணை வாகன கூறுகள், செயற்கைக்கோள் அமைப்புகள், ஒருங்கிணைந்த பொருள் கட்டமைப்புகள் மற்றும் முக்கிய விண்வெளி உபகரணங்களை உற்பத்தி செய்யப்படவுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடனளவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு புத்தாக்க நிறுவனம் சார்பில் கைபேசி பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சி வரும் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்கள் மற்றும் முன்பதிவு செய்ய edITN.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்நாள் கூட்டம் மணப்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் நுகர்வோர் பங்கேற்று எரிவாயு தொடர்பான குறைபாடுகளை தெரிவித்து பயன்பெறும்

அறிவுறுத்தியுள்ளார். லக்னோவில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 34 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 275 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட். வண்ண கோலங்கள் கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இன்னைக்கு வண்ண கோலங்கள் புதன்கிழமை அப்படின்னாவே தெரிஞ்ச விஷயம் தான் அஞ்சுக்குள்ள ஒண்ணு.
2: உடனே நான் வந்து அலைபேசி எடுத்துட்டு அந்த என்ன சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சில நேயர்கள் இருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்னா உடனே 246 102 வருது. இத வந்து வழக்கமான பழக்கமான நேயர்களை எடுத்து வரலாம்
1: இடைவெளி விட்டு.
2: ஆமா, முதல் தடவையா இப்பதான் நம்ம பண்பலையில பேசுறேன் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு
1: 240 102 1 திருச்சி முன்னணி பெண்ணான 4431 மறந்துடாதீங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கிறது வண்ண கோலங்கள். இன்னைக்கு 5க்குள்ள 1 அப்படின்னு சொல்லிட்டோம்.
10: ஆமா, அப்ப 5க்குள்ள 1 5 தலைப்பு என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க கடி ஜோக்கு, அடுத்து வந்து நம்ம சரணம் சொல்லுவோம், அது என்ன பாடல் அப்படின்றத, இது என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வழக்கமா அந்த 5 குறிப்புகளை வச்சு 1 நிமிஷம் கதை சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க புதுசா நம்ம டயலாக் சொல்ல போறோம், அது எப்படி சொல்ல போறோம், சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். அடுத்து வந்து கணக்கு புதிர். ஆனா இதெல்லாம் எது எந்த நம்பருக்குள்ள இருக்குன்றது தான் வந்து உங்களுக்கு சரிங்களா? ஆனா கணக்கு புதிருக்கான ஒரு இதை மட்டும் நம்ம வந்து சொல்லிடலாம், ஏன்னா அது கட்டம் போட்டு யோசிக்கணும் இல்லையா. கணக்கு புதிருக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3க்கு 3 கட்டம் போட்டுக்கலாம் சரிங்களா? இது வந்து கணக்கு புலிகள், சூர புலிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக. நான் ஐயோ எனக்கு கணக்கு வரணும் ஆனா எந்த நம்பர்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்தி சொன்னா கூட பரவாயில்ல, நான் கணக்கே சொல்றேன்னா கூட நாங்க அதுக்கும் தயாரா இருக்கோம் கேள்வி கேட்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 to 9 சரிங்களா, எந்த பக்கம் கூட்டினாலும் மேலிருந்து கீழ் இடமிருந்து வளம் அப்படி எந்த பக்கம் கூட்டினாலும் 15 வரணும். 1க்குள்ள 9 அந்த 3க்கு 3 கட்டத்துல ஃபில் பண்ணணும். எந்த பக்கம் கூட்டினாலும் என்ன வரணும்,
9: 15 வரணும்.
10: இதுதான் வந்து கணக்கு புதிருக்கான கேள்வி. அதை நம்ம பாத்தீங்களா அட்வான்ஸ்டா சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணணும் நேயர்கள், 4431 அப்படின்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 2464121
9: அறிமுக நேயர்களா இருந்தாங்க அப்படின்னா 240-102-1
10: பாருங்க. இப்படி கணக்குன்னு சொல்லும் போதே நான் ரெடியா இருக்கேன்பா அப்படின்ற மாதிரி யார் வந்திருக்காங்க, அடடா இருங்க நீங்க சொல்லும் போது நான் கட்டம் போடல, கொஞ்சம் கட்டம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
9: நேயர்களே விட்டு கொடுக்காம தொட்டு வாங்க, விளையாடலாம் ஜெயிக்கலாம். இது வண்ண கோலங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நாலு மணி 17 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

0: வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: இன்னைக்கு வண்ணக்கோலங்களில் அஞ்சுக்குள்ளே ஒன்று தான் விளையாடிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து சொல்லியாச்சு, அஞ்சு எண்களில் என்னென்ன தலைப்பில் வந்து விளையாட்டு இருக்கு அப்படின்றது.
0: ஆனால் எதுக்குள்ள எது இருக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னு
1: சொல்லி. புதிருக்குள்ள புதிரா?
0: ஆமா, இப்ப வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து? ஐயா, இனி இப்ப நல்லா கிடைக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பேசுங்க, விட்டு விட்டு கேக்குது.
2: எனக்கு
1: உங்களுக்கு கிளியரா இருக்கா? நல்லதுங்க ஐயா. சரி, உங்களுக்கான எண் எது, எது நீங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
2: மூன்று.
1: மூன்று பாத்தீங்கன்னாக்க என்ன வந்து உங்களுக்கு பாடல் வரிகள் கண்டுபிடிக்கிறீங்களா?
2: பாடல்
1: வரிகள் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் என்னங்க சொல்றது நம்ம?
0: சரி, என்ன

0: சரியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க.
1: பாத்தீங்களா?
0: அப்புறம் என்னங்க சொல்றது நம்ம?
1: அப்புறம் என்னையும்
0: சரி, என்னதான் உங்களுக்கு வேணும் அதை சொல்லுங்க. நீங்க வேற முதல்ல ஏறா வந்துட்டீங்க.
2: சரி, கதை கதை ஏதாவது
0: கணக்கா?
1: கதை
0: கதையா? கதை சொல்றீங்களா? கதை சொல்ல தயாரா இருக்கீங்க அப்படிதானே?
1: சுவாரஸ்யமா இருக்கணும் அந்த கதை கேக்க கேக்க அடுத்து அப்படின்னு
0: கேக்கணும். பாத்தீங்கன்னாக்க கொடுக்க அஞ்சு குறிப்பு, இந்த அஞ்சு குறிப்பு வச்சு நீங்க ஒரு கதை சரிங்களா? ஓகே. லிப்ட், அங்க பவர் கட்டு, அந்த லிப்டுக்குள்ள ஒரு போன் இருக்கும்ல, அதுல வந்து ஒரு ரிங் வருது, உங்கள்ட்ட ஒரு சீக்ரெட் சொல்லுது, அப்புறம் பாத்தீங்கன்னா கதவு திறக்குது. லிப்ட், பவர் கட்டு, போன் ரிங் ஆகுது, ஒரு வந்து ரகசியம் சொல்லுது, கதவு திறக்குது. இத வச்சு ஒரு கதை, குட்டி கதை.
2: நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போய் லிப்ட்ல ஏறினேன். லிப்ட்ல ஏறி தேர்ட் ஃப்ளோர் போகும்போது பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆகும் போது ஒரு ரிங் கால் வருது. அந்த ரிங் கால் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணவொடனே என்ன பண்ண, தம்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. டோர் ஓபன் ஆச்சு.
0: சந்தோஷத்தோட வெளியே வந்தேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
1: நீங்க தொட்டு வாங்க சுழி 4-3-1 இந்த முன்னிணைப்பினோடு 246-102-1 அறிமுக நேயர்களுக்கு 240-102-1 இது பண்ண கோலுங்கள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ சரி சரி. வசந்தன்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள், 5 குள்ள 1 அப்படின்னு சொல்லியாச்சு.
9: ஆமா, 5 குள்ள 1 சொல்லுனே கதை சொல்றேங்க, நான் ஒரு கதை சொல்றேங்க அப்படின்னு சூப்பரா லிப்ட் கதைய சொல்லிட்டு போயிருக்காரு. சீக்கிரட்ட உடைக்காம போயிருக்காரு அவரு. லிப்ட் கதை உடைச்சாரு, சீக்கிரட்ட உடைக்க மறந்துட்டாரு.
8: இப்ப வரக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
10: வணக்கம், இருவருக்கும் வணக்கம்.
9: யார் எங்கிருந்துமா?
10: தனியார் சரஸ்வதி பேசுறேன். உங்களுக்கு பேசாம என்னால இருக்கவே முடியல.
9: விளையாட்டுக்குள்ளாமா?
10: சூப்பரா இருக்கு.
9: சரி, என்ன நீங்க என்ன உங்களுக்கு வேணும்? இல்ல நான் ஏதாவது
10: படம் பத்தி சொல்லுங்க.
9: பாட்டு சொல்றீங்களா நீங்க? கண்டுபிடிச்சிருவீங்களா? சரி, ஓகே. அதாவது சரணம் பாடுறேன், சரிங்களா? நீங்க அது என்ன பாடல் அப்படின்றத
10: கண்டுபிடிங்க.
9: என்னது? ஹிட்டான பாட்டு தான், ரொம்ப ரொம்ப ஹிட்டான பாட்டு, சரிங்களா? ஸ்டூடண்ட்ஸ் மனம் ஓர் நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும், நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சாங்,
8: எல்லாரும்
9: சரிங்களா? இன்னமும் அதாவது இது வந்து 90s வந்தாலுமே இன்னும் மறுபடியும் சொல்ல

0: அம்மா, ஸ்டூடெண்ட்ஸ் மனம் ஓர் நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும், நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இது எல்லா காலேஜும் சென்ட் ஆஃப் அப்ப பாடுவாங்க. வெரி குட், பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களே. முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி, முஸ்தபா தான், அதே தான், சூப்பர் சூப்பர். பாடுங்க, என்ன மதிப்பு அப்படின்ற மாதிரி. சரிங்கம்மா சரிங்கம்மா, சூப்பர்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: இப்ப அதாவது பதில் சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு இதுதான் வித்தியாசமா இருக்குது. இன்னொரு
0: நேரம் வந்துட்டாங்க. வணக்கம்,
1: எப்படி நாங்க கிளம்பி வருவோம்? சரி இருங்க, புது நேர் வராங்க. வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து? உஷா சொல்லுங்க. உஷா, உங்களுக்கு எந்த எண் குடுக்கலாம்? இல்ல நான் வந்து இத ஏதோ டயலாக், இல்ல எனக்கு கணக்கு, இல்ல நான் கதை சொல்றேன், இல்ல நீங்க கடி ஜோக் கேளுங்க, இந்த மாதிரி எது எது சொல்றீங்க? நீங்க நம்பரை விட்டுட்டோம் நாங்க, பாருங்க. கடி ஜோக் சொல்லுங்க, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு. உஷா தானே நீங்க? சரி, உஷா வந்து என்ன பண்றாங்க, நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. உஷா கொஞ்சம் உங்க வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்க, இல்லன்னா வந்து ஒலியளவு குறைச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, அதாவது நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நாலு பேர் கூட வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க, சரிங்களா? யார் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு?
2: வித்யா.
0: அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிடும் போது காதை பொத்திக்கிட்டு சாப்பிடுறாங்களா? ஏன் சொல்லுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் கூட சேர்ந்து சாப்பிட போறீங்க, காரமா இருக்கனால காதை வந்து பொத்திக்கிட்டு சாப்பிடுறாங்களா? காரமா இருந்தா அப்படியா சாப்பிடுவாங்க? பரவாயில்ல, இதுக்கு நம்ம யார் அடுத்த நேர் வந்து பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன் கோ சரி சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இனி கேட்க போறோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
11: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
12: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
11: உண்மையாவா?
12: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா.
13: அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
14: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
15: திருச்சி சாரதாசில்
2: காத்திருங்கள்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ఒక విషయం తెలుసా మీకు? సూర్యుడు అనగానే మనకి మండే ఎండలే గుర్తుకొస్తాయి. కానీ నేడు సూర్యరశ్మిని ఉపయోగించి మన ఇంటి పైకప్పు

0: నుంచే విద్యుత్తును ఉత్పత్తి చేసుకుంటున్నాం. దాదాపు 37 లక్షల కుటుంబాలు ప్రధానమంత్రి సూర్యగర్ గృహాలుగా మారాయి. ఇది విద్యుత్ బిల్లులను తగ్గించి దేశవ్యాప్తంగా విశ్వాసాన్ని పెంచింది.
1: ఏక్ దశక్ పహలే భారత్ సోలర్ పవర్ కే మామలే మే బహుత్ పీచే థా, లేకిన్ ఆజ్ సోలర్ పవర్ కే మామలే మే భారత్ దునియా కే టాప్ 5 దేశో మే ఆ గయా.
0: 12 సంవత్సరాల విశ్వాసం, వికాసం, ప్రజా సంక్షేమం.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: 4:39 கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
5: வண்ண கோலங்கள்ல 5:1 விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப அதாவது சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். பாத்தீங்கன்னாக்க அடுத்து வரக்கூடிய நேயர் எந்த என்ன எடுக்கிறாங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நான் பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி பேசுறேன் மேடம்.
5: வணக்கம் ராமலட்சுமி அவர்களே, சொல்லுங்க என்ன என் இல்ல ஏற்கனவே கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்றீங்களா?
6: ஏற்கனவே கேள்வி அந்த கடிஜோ
5: கேட்டீங்களா? கடிஜோ கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லுங்க.
4: ஏன் காதை பொத்திக்கிறாங்க?
6: அது சாப்பிட்டுட்டு இருந்தது இடியாப்பம்.
5: பாத்தீங்களா? உஷா கேட்டாங்கன்னு வச்சுக்கா, டே அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
4: நன்றிமா, வாழ்த்துக்கள்.
5: வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ
4: மேடம். அட அட அட
5: எப்படி வச்சிருக்காங்க? ஏன் அவங்க அப்படின்னா, அவங்க வேற இல்ல தரது இல்லையா, அவங்களுக்கு தெரியும் எந்த உணவு சாப்பிட்டா என்ன இருக்கு. இடிய வந்த தவள அடி ஒண்ணு இடி வாரி விழுன்ற மாதிரி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
4: யார் இங்க இருந்து?
7: ஹலோ வணக்கம் மேடம்.
5: யார் இங்க இருந்து?
7: பரதாகுடியில இருந்து ஜோஸ்பின் பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்க ஜோஸ்பின் அவர்களே, உங்களுக்கு எந்த எண் வேண்டும்?
7: அந்த லிப்ட்
5: லிப்ட் கதை நீங்களே சொல்றீங்க அப்படிதானே? நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன் அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு கதை சொல்லுங்க.
7: பெல் அடிக்குது, லிப்ட் திறக்குறாங்க. அப்ப வந்து அவங்க வந்து மெல்லிய குரல்ல சொல்றாங்க, நாங்க அடர்ந்த காட்டுலதான் நாங்களாம் இருக்கோம், ஆனாலும் அந்த காடு வந்து சூடாவது. எல்லாம் நீங்க வந்து பொதுமக்கள் பண்றதுனால நீங்க வந்து வாகன புகையினால அதிகமா இருக்கிறதுனால காற்று மாசுனால எங்க காடு அடர்ந்த காடு, பசுமையா இருக்கிற காடே சூடாகுது. காற்றுல வந்து நாங்க சுவாசிக்கிற காற்று வந்து நெகிழி துகள்கள் வந்து எங்களுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன் இப்படி பண்ணறீங்க? இது கட்டடங்கள்ல வந்து நெருக்கி நெருக்கி கட்டி வைக்கிறீங்க, எங்களால பறக்க முடிய மாட்டேங்குது
5: புவிவெப்பமயமாதல், அதற்கு ஒரு சிறிது வந்து தகவலும் இந்த அவேர்னஸும் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க.
4: காலையில தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இணைய உலகத்துல மேகத்துக்கு நடுவுல நிகழெல்லாம் துகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
5: அதுல நம்ம தான் காரணம்.
4: அதுல இன்ஸ்பயர் ஆகி இந்த கதையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். தொடர்ந்து முயற்சி தொட்டு வாங்க. சொல்லி 4:31 இந்த முன்னிணைப்பினோட 246 106 1 அறிமுக நேயர்களுக்கு 240 102 1

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்
3: இன்னைக்கு நிகழ்ச்சியில இப்ப இணைய போறவங்க வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் இங்க இருந்துமா?
2: ராஜசேகரன். எது செலக்ட் பண்றீங்க? இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்க டயலாக் இருக்கு,
3: யாருமே அதை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க.
4: டயலாக்
2: சொல்றீங்களா? சூப்பர். அதாவது என்னன்னா, சொல்லக்கூடிய டயலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், சரியா? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல,

0: சின்ன வயசுல இருந்தே நாங்க நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா.
1: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க மந்திரமய சொல்லியே பழகிட்டோம் இல்லடா.
0: என்ன சொல்லி பழகிட்டீங்க? நாங்க நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம்.
1: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க நல்லவராகவே பழகிட்டோம் இல்லடா.
0: ஆமா ஆமா, செம்ம போங்க. வாழ்த்துக்கள்,
2: நீங்க வெற்றியாளர் ஆயிட்டீங்க. எப்படிங்க சொன்னதை சொல்லுங்க கிளிப்பிள்ளைன்ற மாதிரி அப்படியே பேசிட்டாங்க அவங்க.
0: அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன, இன்னும் கணக்கு புதிர் யாருமே சொல்லலையே. அதாவது மூணுக்கு மூணு கட்டம் போட்டு வைங்கன்னு சொன்னோம், கட்டம் போட்டு இன்னும் ரெடியா இருக்காங்களா இல்லையா தெரியலையே. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
3: பிரபு பேசுறேன், டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து.
0: வணக்கம். கணக்கு புதிர் எடுத்துக்கிறீங்களா?
3: நாங்க மேக்ஸ் கொஞ்சம் வீக்குங்க.
0: மேக்ஸ் கொஞ்சம் வீக்குங்க, அதெல்லாம் எதுக்குங்க போறீங்க? அப்ப கடி ஜோக் சொல்றீங்களா?
3: பாலை சொல்ல கண்டுபிடிக்கலாம்.
0: பாலை கண்டுபிடிக்கிறீங்களா?
3: ஆமாங்க.
0: ஓகே, ரெடியா இருங்க. என்ன பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா?
3: ஓகே ஓகேங்க.
0: சரணம் நாங்க சொல்லிருவோம், அது என்ன பாடல் சொல்லணும். வான் விட்டு வாராய் சிறகுள்ள நிலவே, தேன் விட்டு பேசாய் உயிருள்ள மலரே, உன்னை கண்டு உயிர்த்தேன் சொட்டுதே சொட்டுதே.
3: என்ன பாட்டு?
0: என்ன பாட்டு? அதுல நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: கேடா, நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க?
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
5: வணக்கங்களுக்கு இணைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 கணக்கு கணக்குன்னு நீங்களும் சொன்னீங்க, யாருமே சொல்லல. இப்ப நான் பதில் சொல்ல போறேன், சரியான்னு மட்டும் சொல்லுங்க.
6: கணக்கு பிள்ளையா?
5: ஆமா,
6: சரி சரி.
5: மூணு

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிக் மெர்சுடன் இருதரப்பு ஆலோசனைகளை பிரான்சில் இன்று மேற்கொண்டார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக பிரதமர் கூறினார். தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். சென்னையில் போக்குவரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து நடைபெறும் ஆலோசனையில் மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்துவது குறித்தும், பேருந்திற்கு தனி வழித்தடம் ஏற்படுத்தும் வகையில் திட்ட செயலாக்கம் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி சேர்க்கையை உறுதி செய்யும் வகையில் ஒருங்கிணைப்பு கூட்டமும் நாளை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பூஜ்ய மதிப்பீடு நிலங்களின் தடை நீக்க பொதுமக்கள் கோரிக்கை மனு அளிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். மின்னஞ்சல் மூலமாகவும் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 25வது புத்தக கண்காட்சி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் நடைபெறவுள்ள கண்காட்சியில் தென்னிந்தியாவின் 150 பதிப்பகங்கள் தங்களது படைப்புகளை காட்சிக்கு வைக்க உள்ளன. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம், மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, சிவகங்கை, கரூர், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர், தேனி உள்ளிட்ட 30 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிராக நடைபெறும் 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 11 ரன் எடுத்திருந்தது. முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக சுப்மன் கில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 125 ரன்னும் எடுத்தனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அறிவு என்பது நதியை போன்றது. அது எவ்வளவு ஆழமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

அலைவரிசைகளில். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கு சிலிண்டர் வழங்குவதில் காணப்படக்கூடிய காலதாமதம், முறைகேடுகள் போன்ற குறைபாடுகளை களையும் பொருட்டு மணப்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள், எண்ணெய் நிறுவன மேலாளர்கள், எரிவாயு வாடிக்கையாளர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளும் எரிவாயு நுகர்வோர் குறைத்தீர்க்கும் கூட்டமானது நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்தில் மணப்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட எரிவாயு நுகர்வோர்கள் தங்களுடைய குறைகளை பதிவு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த குறை தீர்க்கும் கூட்டத்தில் மணப்பாறை வட்டத்திற்குட்பட்ட எரிவாயு நுகர்வோர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எரிவாயு உருளை விநியோகம் தொடர்பான குறைபாடுகளை தெரிவித்து பயன்பெறலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
1: பெண்கள் சின்ன வயசுல இருந்தே யோகா அவங்க நிறையவே பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பெண்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளா இருக்கும்போது, அந்த பருவ வயது அடையும் போது, அப்புறம் கல்யாணம், தாய்மை, இப்படி போக போக அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பெண்கள் அவங்க உடம்ப நல்லபடியாக ஹெல்த் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. பெண்கள் ஆரோக்கியமே அந்த குடும்பத்தின் ஆரோக்கியம்னு நம்ம சொல்லலாம். யோகா அவங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மாதவிடாய் காலத்தில் அவங்களுக்கு அந்த சிரமங்கள்லாம் ரொம்பவே குறையும். அந்த வலியாக இருக்கட்டும், ஹெவி ப்ளீடிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே குறையும். அதே மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸுமே அவங்களுக்கு வந்து சமநிலையாகவே இருக்கும். பெண்கள் ஒரு ஒரு பருவத்திலையுமே அவங்களுக்கு வேற மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். தைராய்டு வரலாம், அதே மாதிரி மெனோபாஸ் இருக்கும், பிரெக்னன்சி இருக்கும். ஸோ அந்த வயசாகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஆசனா மூலமா, பிராணாயாமா மூலமா அவங்களுக்கு வந்து இது நல்லாவே நம்ம குணப்படுத்தலாம். அதே மாதிரி கர்ப்ப காலத்துல இப்போ சிசரியன் செக்ஷன் வந்து ரொம்பவே பிரபலமாகிக்கிட்டே வருது. அதை நம்ம தவிர்த்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அதுக்குன்னே தனியாக நம்ம ஆசனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது பண்ணீங்கன்னா நார்மல் டெலிவரி நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஈஸியாவே வரும். அதுக்கு நம்ம மனசை வந்து தயார்படுத்துறதுக்காக, மெடிடேஷனுக்காக, குழந்தைங்களோட நலனுக்காக, குழந்தை உள்ள நல்ல வளர்ச்சிக்காக, இது எல்லாமே நம்ம அந்த ஆசனாஸ்ல பண்ணிடலாம். பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்திலையா இருக்கட்டும், இல்லைன்னா பிரெக்னன்சி காலத்திலையா இருக்கட்டும், மெனோபாஸ் டைம்லயா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்கும். பெண்கள் எப்பவுமே இஸ் அ மல்டி டாஸ்கிங் பீப்புள். நிறைய வேலை ஒரே நேரத்துல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மன அழுத்தத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பெண்களுக்கு யோகா ரொம்பவே அவசியமா இருக்கு. தன்னம்பிக்கைய நிறைய வளர்க்குது. பெண்கள் தன்னம்பிக்கையா இருக்கும்போதுதான் அவங்களால இன்னும் நிறையவே முன்னேற முடியும். அது யோகா பண்ணி அவங்க உடம்பு நல்லா ஃபிட்டா இருந்தோம்னா தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாகும். மெனோபாஸ் காலத்துல வர சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய, மூச்சு வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா கோவப்படுறதா இருக்கட்டும், மூட் ஸ்விங்ஸ், இதெல்லாம் அடிக்கடி வரும். இதெல்லாம் நம்ம யோகாசனாஸ், மெடிடேஷன், பிராணாயாமா இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இதெல்லாமே குறைச்சி அந்த மெனோபாஸ் டைமில் நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம அதை தாண்டி போயிட முடியும். இவங்களுக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து விருக்ஷாசனா பண்ணலாம். ரெண்டு காலையும் சேர்த்து நின்றுக்குவோம். ஒரு காலை மடக்கி தொட பகுதியில் நம்ம பாதம் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். கைகளை நல்லா உயர்த்தி நம்ம பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே ஒரு 10 மூச்சு என்ற வரைக்கும் அப்படியே நிற்கலாம். அது வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அது பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பத்த கோணாசனா. இது வந்து பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சே சொல்லணும்னா இது பெண்களுக்காகவே வந்த ஆசனாசனே சொல்லலாம். இது வந்து பிசிஓடியா இருக்கட்டும், பிசிஓஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த மெனோபாஸ் டைம்ல, பிரெக்னன்சி டைம்ல எப்பவுமே இந்த வந்து பத்த கோணாசனம் பண்ணலாம். ஸ்டேபிளா உட்காந்துருங்க. உட்காந்து காலை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு பாதங்களும் சேர்ற மாதிரி வச்சுட்டு உங்க கைகளை நல்லா கோர்த்துக்கிட்டு பாதங்களை புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு ரெண்டு கால்களையும் ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் பட்டர்ஃப்ளை போஸ், பத்த கோணாசனா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சேது பந்தாசனா. நிறைய பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்கும். இது சேது பந்தாசனால நல்லாவே குறையும். இப்போ டெலிவரிக்கு அப்புறம்னாலும் சரி, எல்லாம் மெனோபாஸ் டைம்னாலும் சரி, பெண்

0: பெண்களுக்கு யூரின் வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் தும்மும்போதோ சிரிக்கும்போதோ வெளியில் வர்றது நிறையவே இருக்குது. இது வந்து சேது பந்தாசனால் ரொம்ப அழகாக இன்ஸ்ட்ரக்டர் சொன்ன மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஈஸியாக அதை வந்து குறைச்சிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா, வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.

0: பத்த கோணாசனா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சேது பந்தாசனா. நிறைய பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்கும், இது சேது பந்தாசனால நல்லாவே குறையும். இப்போ டெலிவரிக்கு அப்புறம்னாலும் சரி, எல்லாம் மெனோபாஸ் டைம்னாலும் சரி, பெண்களுக்கு யூரின் வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் தும்மும் போதோ சிரிக்கும் போதோ வெளியில வர்றது நிறையவே இருக்கு. இது வந்து சேது பந்தாசனால ரொம்ப அழகா இன்ஸ்ட்ரக்டர் சொன்ன மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக அதை வந்து குறைச்சிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை இம்மாதம் 30ஆம் தேதி மாலை 5:30 நேரிலோ தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0431-241-3055 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 0431-241-3055

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், மாநில செய்திகளைத் தொடர்ந்து மாலை 6:40 நமது FM ரெயின்போ 102.1 இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே இங்கிலாந்து ஹெடிங்லி லீட்ஸில் நடைபெறும் ICC T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்டு மகிழலாம். நமது பண்பலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் AIR செயலி வழியாக தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
1: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: திருச்சி சாரதாசில். காத்திருங்கள், திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று அகற்றுவோம் ஆகாய தாமரையை. கிரீன் நீடா ராஜவேலு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: ஏரி குளங்கள்ல அதிகம் காணப்படும் இந்த ஆகாய தாமரை வெளித்தோட்டத்தில் சாதாரணமாக இருந்தாலும் பல வகையில் நமக்கு பயன் தருகிறது. மேலும் இந்த ஆகாய தாமரை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுவதோடு இயற்கை விவசாயத்திற்கும் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக ஆகாய தாமரை நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கும் ஒரு இனமாகத்தான் கருதப்படுகிறது. அதேபோல் இது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் ஒன்றாகவும் விளங்குகிறது. இப்படிப்பட்ட ஆகாய தாமரையை நாம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மாற்றி கேடுகளை குறைப்பதோடு மக்கள் வருமானத்திற்கும் ஏற்ற ஒன்றாக மாற்றலாம். வேண்டாம், முடியாது, இதெல்லாம் நடக்காது என கேள்விக்கு கேள்வி பதில் பேசிக் கொண்டிருந்த மக்களின் கவனத்தை ஈர்த்து மனமுவந்து மரைக்கா கோரையாற்றில் இறங்கி சுத்தப்படுத்த வைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருகிறார் கிரீன் நீடா ராஜவேலு அவர்கள். இவர் செய்யும் பணிகள் என்னென்ன என்பதை விரிவாக அசை போடுகிறார். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. அண்மையில நம்ம கிரீன் நீடா ராஜவேலு ஐயா வந்து ஒரு அறைக்கூவல் விடுத்திருந்தாரு. மரைக்கா கோரை ஆறு, இது வந்து திருத்துறைப்பூண்டியில இருக்கக்கூடிய ஒரு ஆறு. இந்த ஆறுல ஆகாய தாமரைகள் நிறைய படர்ந்திருக்கு. இந்த ஆகாய தாமரைய அகற்றக்கூடிய பணியில நம்ம மக்களை ஈடுபடுத்தணுங்க ஐயா. அதனால இது ஒரு சிறப்பா செய்யணும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. நம்மளும் அந்த அறிவிப்பை வெளியிட்டோம். அறிவிப்பு ஒளிபரப்பான உடனே கூட கூப்பிட்டு உங்க அறிவிப்பை கேட்டுட்டு என்ன 2-3 பேர் கூப்பிட்டுருந்தாங்க ஐயா அப்படின்னு கூட ஒரு பின்னூட்டம் கூட கொடுத்தாரு உடனே ராஜவேலு ஐயா. அந்த ஆகாய தாமரை அகற்றும் பணி மரைக்கா கோரையாறுல எப்படி நடைபெற்று வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப ராஜவேலு ஐயாவுடைய பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: எப்படி போயிட்டு இருக்குங்க?
2: நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. நாங்க திருவாரூர் மாவட்டத்துல குறிப்பா எல்லா ஆறுகள்லயுமே ஆகாய தாமரைங்கிறது படர்ந்து இருக்கு. பருவமழை தொடங்கும் போது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இது கடந்த 2-3 ஆண்டுகளாவே தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. மரைக்கா கோரையாறுங்கிறது வந்து இதுல ஒரு முக்கியமான

0: தண்ணி பாயறதுலயும் வடிகிறது சிரமம் இருக்கிறதுனால இந்த ஆகாய தாமரை இல்லா ஆறுகள் அப்படிங்கிற ஒரு இலக்கோட பயணத்தை மேற்கொண்டு இருக்கோம். செப்டம்பர் மாதம் வரும்போது அந்த பனை விதைகளை அது வழக்கம் போல அது எப்பொழுதும் அதை மேற்கொள்வோம்.
1: மழை வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, அந்த
0: வேலையை அதை செய்யலாம். இந்த நாங்க தூர்வாரின பகுதியிலேயே மண் இருக்கிற இடத்துல இந்த பனை விதை வைக்கிறதுக்கும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்.
1: நிச்சயமாக, ஏன்னா நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்க திருவாரூர் மாவட்டத்துல மட்டும் நிறைய செயல்கள் நடக்குது, நான் இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிறேன், நான் மயிலாடுதுறையில இருக்கேன், எனக்கு என்ன நடக்கும், திருச்சி மாவட்டத்துல இருக்கேன், எனக்கு எப்படி இவங்க உதவி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை அவங்க மனசுல வரலாம். அவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி உதவி செய்யலாம் அதையும் சொல்லுங்களேன்.
0: எந்திரம் வந்து எக்ஸ்மார் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதே எந்திரம் அவங்க நாகப்பட்டினத்துக்கும் கேட்டிருக்கிறோம். இது கடைமடை பகுதிங்கிறதுனால நாகப்பட்டினம் மயிலாடுதுறையிலையும் செய்யறதுக்கான முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வர ஆண்டுகள்ல அங்கேயும் செய்யறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லணும், பொறுமையா உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்க?
0: 9942209986.
1: இன்னொரு முறை கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க.
0: 9942209986.
1: கிரீனிடா ராஜவேலு ஐயாவுடைய கைபேசி எண் 9942209986. மீண்டும் ஒரு முறை, கிரீனிடா ராஜவேலு ஐயாவுடைய கைபேசி எண் 9942209986. இப்போ இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியா நீங்க இந்த பணிகள் செஞ்சு

0: இருக்கிறீங்க, நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவது, பனை விதைகளை நடுவது, இது மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. இதுல இடர்பாடுகள் அப்படின்னா என்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்குங்க ராஜவேலு?
1: விவசாயிகள் மத்தியில வந்து பனை மரம் வந்து ஒரு சுமையா நினைக்கிறாங்க சார் இடத்துல. ஆனா அதுதான் நிலத்தடி நீரை பெரிய அளவுல கொடுக்கறது பனை மரங்கள் தான். இப்ப அதை உணர தொடங்கிட்டாங்க. மண்ணில் போட்டாவே விழுந்தாவே முளைச்சிக்கும். போடுற இடத்துல இருந்து அதை தோண்டிட்டு போயிடுறாங்க சில பேர் அதை விதைய பணம் கிழங்குக்காக. அந்த செயல பண்ணாம இருந்தாங்கன்னாவே போதும், பணம் மரமா ஆயிடும். நம்ம விதைக்கிற அத்தனை நூத்துக்கு நூறு முளைச்சிடும். நீர்நிலை பத்தி மக்கள் உணர தொடங்கிட்டாங்க. நம்மளோட ஆறுதான் இது செய்யணும் அப்படின்ட்டு வராம இருந்தாங்க. நீர்நிலைக்கு அரசு தான் வெட்டணும், கால்வாய் தூர் வர்றதுனா அது அரசோட பணி, இது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள்ட்ட போய் பேசும்போது இதுல நம்மளும் ஈடுபட்டு செய்யணுங்கிறது இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் கிராமப்பகுதியில போகிறோமோ எல்லாம் வானொலி கேட்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. அவங்க வந்து நம்ம திருச்சி வானொலி நீங்க போடும்போதும் அந்த காரைக்கால் பண்பலையில பேசும்போதும் அதெல்லாம் கேட்டுட்டு நிறைய இதுல வந்து பங்கேற்க வந்துருக்கு வராங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காரைக்கால் பண்பலைக்கும் உங்க திருச்சி பண்பலைக்கும் எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. எங்க கிரீடு அமைப்போட தொடர்ச்சியான பணிகளில் முக்கிய பங்கு உங்க வானொலிக்கு உண்டு எப்போதுமே.
0: நிச்சயமாங்க, 2018 நீங்க கிரீன் நீடான தொடங்கி அந்த குறுங்காடு வைத்த காலத்துல இருந்து வானொலி உங்களோட தொடர்புல இருக்கு, உங்களோட கூடவே வந்துகிட்டு இருக்கு. முடிந்த அணில் மாதிரி ஒரு உதவிய எப்பயுமே வானொலி இந்த அறப்பணியில செய்து கொண்டே இருப்பதில் எங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, நன்றி, வணக்கங்க.
1: மிக்க நன்றி ஐயா, மகிழ்ச்சி.
2: இன்று பல பகுதிகளில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரையின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் நீர்நிலைகள் பாதித்து மாசுபாடு, மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதில் சிக்கல், கதவணை பகுதிகளில் மின்சாரம் உற்பத்தி செய்வதிலும் அவ்வப்போது பாதிப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய ஆகாய தாமரையை அகற்றும் பணியில் தான் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் தன் அமைப்பை சார்ந்தவர்களையும் ஆறுகளுக்கு அருகாமையில் பயனடைந்து வரும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதையும், இதேபோல உங்கள் ஊரில் இருந்தாலும் எங்களது அமைப்பை தொடர்பு கொள்ளலாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஊர்கூடி தேரிழுப்போம் என அறைக்கூவலும் விடுத்திருக்கிறார். தான் செய்து வரும் பணியை மிக பொறுமையாக பகிர்ந்து கொண்ட கிரீன் நீடா ராஜவேலு அவர்களின் பணியை நாமும் பாராட்டி மகிழ்வோம்.
3: இயற்கையோடு இணைவோம் தொடரில் அகற்றுவோம் ஆகாய தாமரையை கிரீன் நீடா ராஜவேலு அவர்களை சந்தித்து உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: மச்சான், பொட்டியில 100 ரூபா வச்சிருந்தேன். இன்னைக்கு என்னடானா பொட்டி காலியா இருக்கு.
1: வேலம்மா, பொட்டியில 100 ரூபா இருந்துச்சு, உண்மைதான். தினமும் 10 ரூபா எடுத்து செலவு செஞ்சோம், 10 நாள் ஆச்சு இல்ல, இன்னைக்கு பணப்பெட்டி காலி.
0: அப்ப திரும்பவும் பணத்தை கொண்டு வந்து போடணும்.
1: அப்பத்தான் அது பணப்பெட்டி, இல்லன்னா வெத்து பெட்டி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ் வழங்கிய உழவர் உலகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி சாரதாஸ். காத்திருங்கள், திருச்சி சாரதாஸ். காத்திருங்கள்.
2: திருச்சி சாரதாஸ் காத்திருங்கள்.

0: தென்றலாய் வந்த மனதை வருடி செல்லும் என்பது தொண்ணூறுகளின் பாடல்களை நேர்விருப்பு பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப் வழியாக நிகழ்ச்சியில விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். தஞ்சாவூர் மகனமுச்சாவிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல்? அனைவரும் நலமா இருக்கும்.
1: நாங்க தஞ்சாவூர் நல்லா ஜில்லுன்னு குழுகுழுன்னு இருக்கு மேடம்.
0: பாத்துக்கோங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க, ஜாலியா இருக்கா?
1: ஆமா ஆமா, இன்னைக்குதான் மேடம், பல மாதங்களுக்கு பிறகு இப்பதான் மழை பெஞ்சிருக்கு மேடம். தமிழ்ல அது இப்பதான் இன்னைக்குதான் பெஞ்சிருக்கு மேடம்.
0: அவ்வளவு வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கும்ல?
1: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: நல்லது நல்லது. எல்லா சுஜி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா மேடம், நான் வந்து டீ கடைகள பலகார மாசம் தான் மேடம்.
0: பத்தீங்களா, ஐயோ வாசம் வந்துருச்சு எனக்கு. ரைட், என்ன பாடகை கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து கலகர் படம் ராஜாதி ராஜா, இந்த படத்துல இருந்து இந்த மழை வந்ததுனால இந்த பாட்டு சில்லு சில்லு சில்லு சில்லு வேணா குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மனம் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. இந்த பாட போடுங்க.
0: நன்றி நன்றி. இணைப்பு பாடல் வழங்கிடலாம்.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரம் கொட்டி பறவைகள் மனம் விட்டு

0: இரவின் அமைதியோடு கலந்து வரும் விதமான பாடல்களை நேர்வரப்பு பாடலா கேட்டு ரசிட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1.
1: பின்னால் அடிச்சுட்டு போறான்னு பாக்க.

0: இரவை வருடும் இனிய பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கோம். நேயர் விருப்ப பாடலாக இரவு இசை இனிமையில் நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியாக நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: இனி இரு வணக்கம் இல்லாமா, நான் கரூர் மாவட்டம் புளியூர்ந்து மனோகரன் பேசுறேன்மா. நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க ஐயாவுக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அம்மா, படம் வந்து மாங்கல்யம் தந்தினானே படத்து பேரு. பாடல வந்து காட்டு வழி பாதையில கண்டெடுத்த அணிமுத்து நான் பிடிச்ச மாம மகதான் மனசுக்குள்ள நட்டு வச்ச காதல் செடிதான். அந்த பாடல் கொடுங்கம்மா. நன்றிங்க.
0: மனசுல பதிஞ்சிருச்சு போல. அப்படியா?
1: ஆமாங்க.
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு பாடல் வழங்கலாமா?

இரவு நேரத்தை இன்பமாக்கும் என்றும் பசுமையான 80 90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசித்து இருக்கோம். இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க சுழி 4 3 1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1 இந்த எண்களை தொட்டு வரலாம். அடுத்த பாடலாக சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

கிட்டத்தட்ட இரவு இசை இனிமையோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து

எல்லாருமே பண்ணலாம். எல்லா ரிலீஜியன், எல்லா காஸ்ட், எல்லா லாங்குவேஜ் பண்றவங்க எல்லாருக்காகவும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயக்கமே அப்படிதான். இப்ப இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, உலகத்துல அமைதி கொண்டுட்டு வரணும். உலகம் வந்து எப்போ அமைதியாகும் அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம் அமைதி அடையும் பொழுது உலகத்துல அமைதி வரும். இப்ப வந்து அந்த காலத்துல வந்து ஒரு அம்பு போட்டா அது அப்படியே நாளா பிரியும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்கு. இது வந்து நாளா பிரியுது, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம். அப்ப இது வந்து பாசிட்டிவ் தாட்டு வரும் மனசுல, நெகட்டிவ் தாட்டு வரலாம், எந்த மாதிரியான தாட்டு வரலாம். ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு, வைப்ரேட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு எனர்ஜி வந்து நம்மளோட மைண்டையே தாக்குது. நாம் நினைக்கிற தாட்ஸு, நம்ம மனசில் உருவாகிற எண்ணங்கள், அது நம்ம மனசையே தாக்குது, ஃபீலிங்ஸில் வரும். அது பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்டை நினச்சா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அது நம்மளுடைய மைண்டு தாக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்மளுடைய உடலில் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. தோடு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம், ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஆனால் நினைக்காம பேச முடியுமா, பார்க்க முடியுமா? நம்மளுடைய தாட் எப்படியோ அப்படி தான் நம்மளுடைய பார்வை இருக்குது, வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அது தானே நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ நம்ம ஃபேமிலியில் அதனுடைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கம் ஏற்படுது. அதுவே நெகட்டிவ் தாட்டு வந்தால் நம்மளுடைய வார்த்தைகள் கோபமாக, துக்கம் கொடுக்கக்கூடியதா, அந்த மாதிரி வெளிப்பட்டால் அப்போ வீட்டில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயம் எண்ணங்கள் தான். ஃபோர்த்து வந்து நம்ம வைப்ரேஷன் வந்து வாயு மண்டலத்தில் பாதிக்குது. அப்போ இந்த நாலு விதமான விஷயத்துக்கும் ஆதாரம் நம்மளுடைய எண்ணங்கள். இன்றைய சமுதாயத்தில் உலகத்தில் என்ன நடக்குது, எல்லாமே இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனில் எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என் கையில் என்ன இருக்குது, எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் அப்படின்னா கனெக்ஷன். அப்போ நம்மளுடைய கனெக்ஷன் வந்து உடலோட இருக்குது, ரிலேஷன்ஸோட இருக்குது, சமுதாயத்தோட இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ

வந்து அந்த பீயிங் அப்படின்றது உயிர் சக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ்க்காக தான் இன்னைக்கு யோகாசனம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, எதுக்காக பிராணாயாமம் பண்றது, சுவாசம் பண்ண பண்ண உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் இப்போ லங்ஸு, ஹார்ட்டு உள்ள அதெல்லாமே வந்து ஹெல்த்தியா இருக்கு. பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடல் ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக இருக்கு. ஆனால் மெடிடேஷன் அப்படிங்கிறது மன

0: மெடிடேஷன் அப்படிங்கிறது மன ஆரோக்கியம். இந்த ரெண்டுமே ஆரோக்கியமா இருந்தாலும் மனசு டிஸ்டர்ப் ஆனா உடல் டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால மெயின் வந்து மன ஆரோக்கியம் தான் வேணும்.
1: நிச்சயமா மேம், தன்னைத்தானே உணர்வது, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எவ்வளவு முக்கியம்னு சொன்னீங்க. நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் மனசுல இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்றதுன்னு ஆலோசனை வழங்க முடியுமா மேம்?
0: பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மனதில் நம்மளுடைய மைண்ட் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதது எதுனா, கோவப்படுறது பிடிக்கல, வெறுக்கிறது பிடிக்கல, நம்மளை யாராவது வெறுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நெகட்டிவாக எதுவுமே பிடிக்கல, ஆனால் அதுதான் அதிகமாக இருக்கு. சரிங்களா, எது பிடிக்குதோ அது எங்கே போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம தேடுறோம், வெளியில் போய் தேடுறோம். கோவில் போகிறோம், சிலர் சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க, எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. சிலர் வந்து பீச்சுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்க, எங்கேயாவது என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு போய் வெளியில் போய் தேடுறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். வெளியில் தான் நம்ம தேடுறோம், ஆனால் நான் தொலைச்ச அமைதி எங்கே இருக்குன்னா எனக்குள்ளவே இருக்குது. அப்போ எனக்குள்ளே நான் போகணும்னா என்னை பற்றிய சில உண்மைகள், விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் யார், மனிதர்களால் பிரிக்கப்பட்டிருக்கேன். மற்றபடி வந்து உயிர் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர் எங்கே இருக்குன்னா ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில். இங்கே இருந்து ஹரிசாண்டில் ஒரு கோடு போடுங்க, உச்சந்தலை இருக்குல்ல, சில குழந்தைங்களெல்லாம் கடைசியில் தான் உச்சி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டாட்டு இருக்குது, பக்கத்துல பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த சோல்குள்ள மனசு இருக்கு, புத்தி இதெல்லாம் ஆத்மாக்குள்ள இருக்கு. இப்போ மனசுல வந்து மனம்ன்றது ஒரு கடல் மாதிரி. கடல்ல வந்து எப்படி வந்து அலைகள் வருமோ அதே போல நம்மளுடைய மனக்கடல்ல நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸும் வருது, அப்புறம் தேவையான எண்ணங்களும் வருது, வேஸ்ட் தாட்ஸும் வருது. இந்த மாதிரி நாலு விதமான எண்ணங்கள் வருது. ஆனால் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அப்போ நான் எது செய்யணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது புத்தியோட வேலை. எப்படி ஒரு அணுவை பொலந்தா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதே போல் இந்த ஆத்மாக்குள்ள மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சுபாவம் இருக்கு. இப்போ மனசோட வேலை வந்து இந்த கடல் மாதிரி மனசு. WHO ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதனுடைய மனசுல 40,000 தாட்ஸ் வருது பர் டேல. அதே 20 இயர்ஸ்ல இன்னொரு வந்து ரிசர்ச் பண்ணதுல 50,000 தாட்ஸ் பர் டே வருது.
1: எண்ணங்கள் வந்து
0: அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இந்த எண்ணங்கள் ஏன் அதிகமாகுது அப்படின்னா,
1: நிறைய யோசிக்கிறாங்க.
0: ஆமா,
1: ஸ்ட்ரெஸ் அதிகமா பண்ணிக்கிறாங்க.
0: அது ரொம்ப யோசிக்கிறது எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்ட பத்தி, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறாங்க. ப்ரெசென்ட்ல வாழ்றது கம்மி ஆயிடுச்சு. இப்ப ப்ரெசென்ட்ல வாழ்ற தாட்ஸ் வந்து ஒரு 5% அல்லது மேக்ஸிமம் 10% நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 80% பாஸ்ட், 10% ப்ரெசென்ட், 10% ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறதுக்காக. அப்ப 80% பாஸ்ட நினைச்சு என்ன பண்றாங்க, நம்மளோட லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருப்போம், பாஸ்ட்ல நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும், அதுல துக்கப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், சந்தோஷமாவும் இருந்திருப்போம். இந்த சந்தோஷமான விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப ரேர், ஒரு 2% 3% தான் நினைக்கிறாங்க அந்த 80%ல. மீதி 77% பாஸ்ட்ல நடந்த துக்கமான விஷயங்களை நினைக்கிறாங்க.
1: இந்த துக்கமான விஷயங்களை நினைக்காம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமா?
0: அதுக்கு தான் வந்து இந்த மெடிடேஷன் பண்றது. மெடிடேஷன் பண்றது பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்றது. பாசிட்டிவ் தாட்ஸ்னுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆனா பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்க நினைக்க இந்த வேஸ்ட் தாட்ஸ், ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ் தாட்டா மாறும். நம்மளோட தாட் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வரும்பொழுது அது டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகுது, அது நம்மளோட உடலை பாதிக்குது. ரொம்ப அதிகமான பிபி வருது அப்படின்னா ஒன்னு பிரெயின்ல கிளாட் ஆகுது, இல்லைன்னா ஹார்ட்ல போய் கிளாட் ஆகுது.
1: ஹார்ட் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுது.
0: அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிபி ரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரெயின்ல கிளாட் ஆகுது, அப்போ ஸ்ட்ரோக் ஏற்படுது. அதெல்லாம் எதனால ஏற்படுது, இந்த மன உளைச்சல் அதிகமா நினைக்கிறது. ஹெல்த் வந்து நம்மளால பாதிக்கப்படுது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு வந்து உலகத்துல முதியோர் இல்லம்லாம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க சின்ன வயசுல அன்போட வளர்க்கறது குறைஞ்சு போயிருக்கு. அவங்க மனசுல ஒரு வெறுப்பு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க பின்னாடி எப்படி பாத்துப்பாங்க? நம்ம வந்து கடமைகள்லாம் செய்யறோம், கூட வேல்யூஸ் ஏன் நான் மறந்துட்டோம், நல்ல குணங்களோட வளர்த்துருக்கோம்.

0: இருக்கலாம்ல. அந்த குழந்தைங்களும் எப்படி வளரணும்னு புரிஞ்சுப்பாங்க. பேரண்டிங்கும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வேல்யூஸ் ரொம்ப தேவைப்படுது. வேல்யூஸ் எப்போ, நற்குணங்களை வெளிப்படுத்துறது. அப்போ நற்குணங்கள் எப்போ வெளிவரும், செக் யுவர் தாட்ஸ், நம்மளோட எண்ணங்களை சோதனை பண்ணணும். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகளாக மாறுது. அது மாதிரி வார்த்தைகளையும் சோதனை பண்ணணும், இந்த வார்த்தைகள் நம்மளோட செயலாக மாறுது. செக் யுவர் ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸையும் சோதனை பண்ணணும், இதுதான் நம்மளோட கேரக்டராக மாறுது. தொடர்ச்சியான செயல்கள் நம்மளுடைய கேரக்டராக மாறுது. அப்போ அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய லைஃப் டெஸ்டினியாகவே மாறுது. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேசிக்லேருந்து வரணும். எதனால் அப்படின்னா நம்மளுடைய இந்த நல்ல குணங்கள்லாம் எங்கே போச்சு? என்னுடைய ஒரிஜினல் வேல்யூஸே இந்த எல்லா குணங்களும், 7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர், செகண்டு வந்து பியூரிட்டி, ஹாப்பினஸ், லவ், பீஸ், நாலேஜ், பிளிஸ், இந்த 7 கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்தது. ஆனால் நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் 2-3 ஜென்ரேஷனாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா, கோவப்படுறது, வெறுக்கிறது, இந்த பழி வாங்கிறது, பொறாமப்படுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மேலோட்டமாக இருக்குது கான்ஷியஸ் மைண்டில்.
1: மன அமைதி உடல் நலத்திற்கு முக்கியமானதுன்னு இப்போ பேசும்போது சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ராஜயோகாவின் பங்கு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா மேம்?
0: இப்போ வந்து இந்த ராஜயோகம் பண்ணுறதுனால நம்ம வந்து பேசிக்லே நம்ம வந்து தாட் லெவல்லையே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரோம். இது எனக்கு நல்லது, இது நல்லது இல்லை, நான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல என்னையே நான் மன்னிச்சிடணும், அப்புறம் மற்றவங்களே மன்னிக்கணும். இந்த மாதிரி நம்ம மன்னிக்கும் பொழுது அந்த மன பாரங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப பாசிட்டிவாக நினச்சி நினச்சி கொலைப்படுறோம், மனசு பாரமாக இருக்குது. இதுதான் வந்து அந்த உடலை பாதிக்குது. மெடிடேஷன் ஃப்ரீயாக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம்.
1: நேயர்களே, ராஜயோகா குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை நாளை கேட்கலாம்.
2: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
3: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
3: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
2: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
3: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
2: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
3: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
2: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
0: ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. முதலில் பஞ்ச மாதங்க முக முத்துசுவாமி ஜிஷு கிருதி மலஹரி ராகம் ரூபகுத்தாமி.

0: 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
1: ஆமா.
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நினைத்துச் சொல்லும் இது இனிய ராகம்.

0: கார்த்தி.
1: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி

0: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிறைவு பெற்றது இனிய ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் குளிக்கரை எஸ்பி விஸ்வலிங்கம் அவர்கள் பாட்டு, டி ஹெச் வசந்தா அவர்கள் வயலின், அமிர்தராஜன் அவர்கள் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் சோபில்லு என தொடங்கும் தியாகராஜர் கிருதி, ஜெகன்மோகினி ராகம், ரூபக தாளம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் குளிக்கரை எஸ்பி விஸ்வலிங்கம் அவர்கள் பாட்டு, டிஹெச் வசந்தா அவர்கள் வயலின், அமிர்தராஜன் நல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி சாமகான பிரியகரம் என தொடங்கும் குரு சுரஜானந்தா பாடல், கீரவாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவு பெற்றது திரை இசை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை மணி 5:45 மணிக்கு. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.